0: holds. It comes a day after a strike on the same airport that killed 13 people and injured 308 others. The Houthis in Yemen said they are behind the attacks and warned airlines and passengers against using Saudi Arabian airports and airspace. The group said they have targeted the airport with a mix of ballistic and cruise missiles as well as drones. In cricket, India defeated the West Indies by 14 runs in the third T20 International at the Holkar Stadium in Indore last night. Chasing 224 runs for victory, the West Indies managed to score 209 for 7 in their stipulated 20 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதலில் சித்ரா குரலில் ஒலிக்கும் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரி, 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை. நிகழ்ச்சியில் நவராத்திரி இசை விழா, திருச்சூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு, எம்ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லி பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் தசரா வைபவம், அதனைத் தொடர்ந்து அமராவதி கதைகள், சொல்பவர் சத்யம் சங்கர மாஞ்சி அவர்கள். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசைமலர், வி சாய் கோவிந்த் அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 5:00 அரங்கிசை, லாவண்யா பாலசுப்ரமணியம் அவர்களின் பாட்டு, ஸ்ரீலக்ஷ்மி எஸ் பட் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் டி ராஜகோபால் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம். நிகழ்ச்சியில் எல் நீனோ இயற்கையின் எச்சரிக்கை மணி ஓர் உரையாடல், பங்கேற்பவர்கள் ஏ பிரியதர்ஷினி, எம் அருள் ஆகியோர். அதனைத் தொடர்ந்து பக்கவாதம், ஒவ்வொரு நிமிடமும் முக்கியம், டாக்டர் கே ஸ்ரேயாசரன் அவர்கள் தரும் குறிப்புகள். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம். திரைகானம், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ், இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை நான்கும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

மை பாரத் ஆக்டிவிட்டீஸ் ஹவ் கிவன் அ நியூ டைரக்ஷன் டு தி வைடர் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் யூத். ஸ்டேட் டைரக்டர் ஆஃப் மை பாரத் இன் சத்தீஸ்கட் அர்பித் திவாரி சேட் தட் த்ரூ திஸ் ஆர்கனைசேஷன் த யூத் ஆஃப் சத்தீஸ்கட் ஆர் மேக்கிங் தேர் மார்க் அட் த நேஷனல் லெவல். இன் சத்தீஸ்கட் டூ மை பாரத் இஸ் ஒர்க்கிங் ஆன் அ வெரி லார்ஜ் ஸ்கேல். டுடே த யூத் ஆஃப் பஸ்தர், சுக்மா, பீஜாப்பூர் அண்ட் தண்டேவாடா ஆர் மேக்கிங் தேர்

0: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: இணைந்து ரசிப்போம் திரைகானம் 9 மணி வரை. முதல் பாடல் வில்லு திரைப்படத்திலிருந்து, தேவிஸ்ரீ பிரசாத், திவ்யா ஆகியோர் குரல்களில்.

0: நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान

100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் தொடரும் பாடலின் படம் அட்டகாசம். பாடலை பாடியுள்ளவர்கள் கார்த்திக், அனுராதா, ஸ்ரீராம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 8:49 நிமிடம் 12 நொடி. நேர்கள் இணைந்து ரசிக்கும் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் திரைகானத்தின் அடுத்த பாடல் கார்த்திக் கல்யாணி குரல்களில் தம்பி திரைப்படத்திலிருந்து.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: திரைகானத்தின் நிறைவான பாடல் ரன் திரைப்படத்திலிருந்து, உதித் நாராயண், சுஜாதா குரல்களில்.

0: கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது திரைகானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் இப்போது 9 மணி. ஆகாஷ்வாணி நவராத்திரி இசை விழா. இன்றைய நிகழ்ச்சியில் திரிசூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். முதலில் விநாயகா விக்னநாசகா என தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, ராகம் சக்கரவாகம், ரூபகதாளம்.

நேரம் இப்போது 9:30 20 நவராத்திரி இசை விழா ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் திரிசூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். அடுத்து கமலாம்பா சம்ரக்ஷத்து ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: நேரம் 10:30, ஆகாஷ்வாணி சென்னை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
0: நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் மனதை வருடும் இதமான பாடல்கள் அணிவகுக்கிறது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். முதல் பாடல் SP பாலசுப்ரமணியம், பி சுசீலா ஆகியோர் பாடியது. பாடலின் படம் சின்ன கவுண்டர்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: சுகுமான ராகங்களில் அடுத்த பாடல் மீரா திரைப்படத்திலிருந்து. எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆஷா போன்ஸ்லே பாடியது.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: சுகுமான ராகங்களில் அடுத்த பாடல் மனு எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில் செம்பருத்தி இந்த படத்திலிருந்து.

0: நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
1: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
2: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
1: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
2: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

சுகமான ராகங்கள் தரும் நிறைவான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா ஆகியோர் குரல்களில் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:55.

சந்தோஷ் நாராயணன், சுப்லாஷினி குரல்களில் ஒலித்தது அந்த பாடல். பாடலின் படம் தலைவன் தலைவி. தொடரும் பாடலின் படம் கோட். பாடலை பாடியுள்ளவர்கள் விஜய், யுவன் சங்கர் ராஜா, ராஜா பவதாரணி.

திரைக்கணத்தில் தொடரும் பாடலின் படம் கருப்பு. பாடலை பாடியுள்ளவர்கள் சாய், அபயங்கர், கானா முத்து. பாடல் ஒலிக்கும் நேரம் 11:23:05.

இதே விநாயம் பகுச்சத்த சாம்பிரதாயம், அப்பா இதே விநாயம் பகுச்சத்த சாம்பிரதாயம். ஈ கொணுகுச்சுன்ன ఘనులు కడుమూర్ఘ శిఖామణులు, సమూహ భోజనంబు సంతోషమైన విందు, అంతస్తులన్నీ బంద్.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 12:55. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசை இது. குரள் அமுதம் கேட்கலாம்.

0: அன்புடைமை, பழிக்கு நாணுதல், பிறருக்கு உதவுதல், இரக்கப்படுதல், உண்மை பேசுதல் ஆகிய ஐந்து ஒப்பற்ற மதிப்பீடுகளே சான்றாண்மையை தாங்கி பிடிக்கும் தூண்களாகும். குறள் எண் 983, அதிகாரம் சான்றாண்மை.
1: அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண்.
0: அன்புடைமை, பழிக்கு நாணுதல், பிறருக்கு உதவுதல், இரக்கப்படுதல், உண்மை பேசுதல் ஆகிய ஐந்து ஒப்பற்ற மதிப்பீடுகளே சான்றாண்மையை தாங்கி பிடிக்கும் தூண்களாகும். குறள் எண் 983, அதிகாரம் சான்றாண்மை.
2: இரண்டடியில் வாழ்க்கை பாடம் குறள் அமுதம் கேட்டோம். இனி இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர். வி சாய் கோவிந்த் அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், திருச்சி ஜி ரவி அவர்கள் மன்னிக்கவும் திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம். 3 மதுரம் மதுரம் இ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி. 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25

சுந்தர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 5 அரங்கிசை. லாவண்யா பாலசுப்ரமணியம் அவர்களின் பாட்டு, ஸ்ரீ லக்ஷ்மி எஸ் பட் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் டி ராஜகோபால் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன். 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. இரவு 7:10 இளைய பாரதம். எல் நீனோ, இயற்கையின் எச்சரிக்கை மணி, ஓர் உரையாடல். பங்கேற்பவர்கள் ஏ பிரியதர்ஷினி, எம் அருள் ஆகியோர். தொடர்ந்து பக்கவாதம், ஒவ்வொரு நிமிடமும் முக்கியம், டாக்டர் கே ஸ்ரேயா சரண் அவர்கள் தரும் குறிப்புகள். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ், இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை நான்கும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

நேரம் 12:04 22:00. 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் காவிய கானங்கள் ஒலிக்க இருக்கிறது. முதல் பாடல் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியது.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திரைகானத்தில் அடுத்து பி சுசீலா, ஜமுனா ராணி ஆகியோர் இணைந்து பாடியுள்ள பாடல். பாடலின் படம் இரு கோடுகள்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து ஒலிக்க இருப்பது சாந்தி நிலையம். இந்த படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, இன்று இரவு 8:15 எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
1: எல்ஆர் ஈஸ்வரி குரலில் அடுத்த பாடல் பணமா பாசமா இந்த படத்திலிருந்து. நேரம் 12:21.
2: யாலந்த பயம், யாலந்த பயம், யாலந்த பயம், யா

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா? எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்க கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அதை நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்க கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
2: 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் நிறைவாக ஒலிக்கிறது டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியுள்ள பாடல். பாடலின் படம் கண்ணன் என் காதலன்.
3: கண்கள் இரண்டும் விடி விளக்காது,
4: அப்புறம்
3: கட்டழகு மட்டும் வெட்ட வெளியாது.

இசைமல்ல நிகழ்ச்சியில் அடுத்து தாயே திரிபுர சுந்தரி, பெரியசாமி தூரன் பாடல், சுத்த சாவேரி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

இசைமலர் நிகழ்ச்சியில் இதுவரை வி சாய் கோவிந்த் அவர்களின் மாண்டலின் இசை கேட்டோம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், திருச்சி ஜி அரவிந்த் அவர்கள் மிருதங்கம்.

கண்டிஷன்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் ஓவர் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், ஆந்திர பிரதேஷ், கேரளா அண்ட் மாஹே டியூரிங் த நெக்ஸ்ட் டூ டேஸ். நவ் பிஃபோர் வி எண்ட் த புல்லட் இன் த ஹெட்லைன்ஸ் ஒன்ஸ் அகேன், Indian Navy commissions anti-submarine warship INS Mangrol to counter threats in coastal and shallow waters. Chief Justice of India Justice Suryakant says Supreme Court doors open to every Indian citizen. Delhi police beefs up security in Delhi ahead of opposition protest march to Supreme Court. Entry and exit gates at 6 Delhi metro stations closed till 4 p.m. Jantar Mantar in New Delhi no longer a protest site. Delhi police designates 3 new venues for protests and demonstrations. And IMD forecasts thunderstorm accompanied by lightning and gusty winds over Delhi, Haryana, Punjab and Chhattisgarh till tomorrow. And with that we end the midday news.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
2: நேரம் 2:42 ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து உயிரே திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் பாடியிருக்கும் பாடல்

தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம் தகதீம்

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: தேநீர் நேரம் கேட்பதற்கு முன்
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷவாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை. ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை. ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூ. மை ஹூ ஆப்கா கைலாஷ் கேர்.
3: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹச்சான் ஹை பாரதிய சேனா, ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா, ஹர சங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா, பாரத் கா கௌரவ் ஹை ஸ்வாபிமான் ஹை பாரதிய சேனா.

0: கட்டணம் சுயமகி கட்டுப்படை பாரதிய சேனா.
1: நேயர்களே, இன்றிரவு 8:15 ஹலோ ஃபார்மர் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-298-6-0037, 044-249-78-7355. தேநீர் நேரத்தில் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்தில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் எஸ். ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: और श्रोताओं, इसी खूबसूरत गीत के साथ अब समय हो चला है आपसे इजाजत लेने का, तो हमें दीजिए अनुमति परिक्रमा कार्यक्रम यहीं पर समाप्त करने की।
1: नमस्कार।
2: நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் லாவண்யா பாலசுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரீ லக்ஷ்மி எஸ் பட் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் டி ராஜகோபால் அவர்கள் மிருதங்கம். முதலில் நீவே கதியனி, லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றிய வர்ணம், நளினகாந்தி ராகம், ஆதி தாளம்.

ஸ்ரீராமா நன்னு புரோவரா. பிலஹரி ராகம், கண்டச்சாப்பு தாளம், ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் இயற்றியது.

நேரம் 5:28. ஆகாஷ்வாணி எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் லாவண்யா பாலசுப்ரமணியம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஸ்ரீ லக்ஷ்மி எஸ் பட் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் டி ராஜகோபால் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து மீனலோச்சன தன்யாசி ராகம், மிஸ்ர சாப்புதாளம், ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை.

நிறைவாக டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா இயற்றிய ஆதிதாளத்தில் அமைந்த பிருந்தாவனி ராக தில்லானா.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை லாவண்யா பாலசுப்ரமணியம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஸ்ரீ லக்ஷ்மி எஸ் பட் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் டி ராஜகோபால் அவர்கள் மிருதங்கம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இனி இந்த அலைவரிசையில் இன்று மற்றும் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம்.

0: 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், எல்நினோ இயற்கையின் எச்சரிக்கை மணி ஓர் உரையாடல். பங்கேற்பவர்கள் ஏ பிரியதர்ஷினி, எம் அருள் ஆகியோர். பக்கவாதம், ஒவ்வொரு நிமிடமும் முக்கியம், டாக்டர் கே ஸ்ரேயா சரண் அவர்கள் தரும் குறிப்புகள். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரை கானம், 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை கானம், நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், அசோக் ஹுக்குனவர் அவர்களின் பாட்டு, தொடர்ந்து சந்திரலேகா தேவி அவர்களின் டும்ரி இசை, நிறைவாக இந்திராணி சென் அவர்களின் பாட்டு, 4:10 பொங்குமங்கலம், மயிலை ஆர் மகேந்திரன் அவர்களின் நாகஸ்வர இசை, செய்யாறு ஏ சங்கர் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேரி டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை, நவராத்திரி இசை விழா, மகாராஜபுரம் எஸ் கணேஷ் விஸ்வநாதன் அவர்களின் பாட்டு, எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லைப்பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, தசரா வைபவம் தொடர்ந்து சித்திர சங்கீதம், நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர், ஜி ஐஸ்வர்யா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம், 2:30 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை, டெல்லி செய்தி பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, ஸ்ரேயா ரவிக்குமார் அவர்களின் பாட்டு, பரூர் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 சிறுவர் சோலை, இந்தியாவின் ஒளி விளக்கு, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பற்றிய உரை வழங்குபவர் ஏ எஸ் திவ்ய தர்ஷன், சங்கீதம் சந்தோஷம் என் ஸ்ரீரஞ்சனி வழங்கும் வீணை இசை, நீதிக்கதைகள் சொல்பவர் எம் மிருதுல்லா, விளையாட்டுக்கள் கற்றுத்தரும் பாடம் ஆர் வெங்கட நாராயணன் வழங்கும் உரை, 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டுப் பணி வரை, டெல்லி செய்தி பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் இவையாவும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரை கானம். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று இரவு 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் அலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0442986003 மற்றும் 2498735 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி சமாச்சார் சேவா பிரபாக் கி பிரஸ்துதி விஸ்லேஷன்.
2: नमस्कार, आकाशवाणी समाचार के कार्यक्रम विश्लेषण के नए अंक में आपका स्वागत है। मैं हूँ वैष्णवी। श्रोताओं, दालें हमारे रोजमर्रा के जीवन का एक महत्वपूर्ण हिस्सा है। अरहर, मसूर, उड़द, मूंग और चना जैसी दालें शरीर को प्रोटीन देती हैं। खासकर उन लोगों के लिए दालें प्रोटीन का एक महत्वपूर्ण स्रोत है जो अपने भोजन में मांस या मछली का इस्तेमाल नहीं करते। यही कारण है कि दालों का संबंध केवल खेती और किसानों से ही नहीं बल्कि देश के पोषण और खाद्य सुरक्षा से भी है। भारत दुनिया में दालों का सबसे बड़ा उत्पादक देश है। इसके बावजूद घरेलू मांग को पूरा करने के लिए हमें कई बार दूसरे देशों से दालों का आयात करना पड़ता है। इससे देश को विदेशी मुद्रा खर्च करनी पड़ती है और अंतर्राष्ट्रीय बाजार में कीमतों में बदलाव का असर घरेलू बाजार पर भी पड़ता है। इसी चुनौती को ध्यान में रखते हुए केंद्र सरकार ने 11 अक्टूबर 2025 को दलहन में आत्मनिर्भरता मिशन की शुरुआत की। आज के कार्यक्रम में हम जानेंगे कि

ஐயம் ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாக ஸ்ரூயந்தாம் பிரவாச்சிகா நிதிஹி ஜாஹ. ஆதௌ முக்கியாஹ வார்த்தாஹ. சமுத்திர தட்டிய க்ஷேத்ரேஷு ஜலாந்தர்கத சுரக்ஷா சங்கட நிவாரணார்த்தம் INS மங்க்ரோல் இத்யேஷஹ ஸ்வதேஷி சமரபோதஹ பாரதீய நௌசேனாயாம் ராஷ்ட்ராய சமர்ப்பிதஹ. பிரத்யேக பாரதீய நாகரிகே நியாய பிராப்தயே சர்வோச்ச நியாயாலயஸ்ய த்வாராணி சர்வதா அபாவ்ருதானி ஏவ திஷ்டந்தி இதி முக்ய நியாயாதீஷேன சூர்யகாந்தேன உத்கோஷிதம். நவதெஹல்யாஹ ஜந்தர் மந்தர் ஸ்தலம் அதுனா விரோத பிரதர்ஷன ஸ்தானம் ந ஸ்தாஸ்யதி. தெஹலி ஆரக்ஷி அதிகாரிபிஹி ஜன பிரதர்ஷனேப்யஹ த்ரீணி நூதனானி ஸ்தானானி பரிகணிதானி. சிகித்சா சுவிதாசு மூல்ய பாரதர்ஷிதாம் வர்தயிதும் கேந்திரேண சர்வைஹி ராஜ்யைஹி கேந்திரசாசித பிரதேசைஷ்ச ருக்னாலய பிரதேசானாம் சுல்கானாம் சுஸ்பஷ்டம் பட்டிகா.

0: Block's demand for a meeting. Justice Surekant said that he had received a letter yesterday requesting an appointment and had replied last night explaining why he was unable to meet them.
1: The doors of the Supreme Court are open to everyone. Any person, whether an ordinary citizen or a member of an elected body, has the right to approach us. Every citizen of India has this right. We will hear the grievances and address their concerns in accordance with the law and the legal framework. I received the letter yesterday and replied to it last night, and I have cited the reasons for expressing my inability to meet. I have maintained the confidentiality of the letter.
0: Delhi police has designated three new venues for protest and demonstrations: Ramlila Ground, Burari Ground and CBD Ground in East Delhi. In an order, Delhi Police Commissioner Anurag Kumar announced that Jantar Mantar has been denotified as a designated protest site. Delhi Metro has informed that entry and exit gates of all metro stations of the Delhi Metro network are now open. The interchange facility at all the concerned metro stations is also available. BJP has accused the Congress leader and leader of the opposition in the Lok Sabha, Rahul Gandhi, of weakening the constitutional institutions and tarnishing the image of the country. Briefing media in New Delhi today, senior BJP leader and party MP Anurag Singh Thakur alleged that whenever the Congress party suffers electoral defeat, it sometimes raises question on electronic voting machines and sometimes on the Election Commission. Mr. Thakur said that Congress should produce evidence instead of making accusations only. Centre has urged all states and union territories to ensure the prominent display of rates charged for services and facilities offered by clinical establishments. The move aims to empower patients to make informed healthcare decisions, prevent billing-related disputes, and strengthen trust in healthcare services. The 2026 Nobel Prize in Economics has been awarded to American economists Robert Hall and Michael Woodford for developing macroeconomic models that help policymakers stabilize economies during booms and recessions. The Royal Swedish Academy of Sciences said their work has strengthened the theoretical basis for fiscal and monetary policies. As India hosts the first BIMSTEC Home Ministers meeting in New Delhi tomorrow, Home Minister Amit Shah has welcomed all the participating Home Ministers and member state delegations. In a social media post, Mr. Shah said, the meeting underscores the shared resolve of BIMSTEC countries to combat terrorism, transnational organized crime, narcotics radicalization, trafficking, illicit financial flows, and cyber threats. And that is the end of this news bulletin.
2: நேரம் 7:10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசை. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் அலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இதில் பங்கு பெற 044-298-6007 மற்றும் 044-249-78-7355 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இளைய பாரதம்.
3: அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரியா.
4: நான் அருள்.
3: இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, எல்நினோ அப்படின்னு ஒரு என்விரான்மெண்டல் இஃபெக்ட்ஸ் அது, ஓகேவா? அதை பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம்.
4: ஆமா, எல்நினோன்னு சொன்னா மெயின்லி பசிபிக் ஓஷன் நடக்கிற ஒரு நேச்சுரல் கிளைமேட் ஃபினாமினல். இது ஓஷன்ல ஸ்டார்ட் ஆனாலும் வேர்ல்டுல பல பிளேஸோட வெதர் அண்ட் என்விரான்மெண்ட் கண்டிஷனை அஃபெக்ட் பண்ணும்.
3: ஓகே, எல்நினோ அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா, சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட் டிராபிக்கல் பசிபிக் ஓஷன்ல இருக்க சி சர்ஃபேஸ் வாட்டர் நார்மலா இருக்கிறத விட அதிகமா வார்ம் ஆகும் போது இந்த எல்நினோ அப்படின்ற ஒரு விஷயம் அக்கர் ஆகும்.
4: இந்த சீ டெம்பரேச்சர் சேஞ்ச், விண்ட் பேட்டர்ன், ரெயின்ஃபால், ஏர் பிரஷர் அண்ட் வெதர் கண்டிஷன் சேஞ்ச் பண்ணும் எல்நினோ என்சோன்னு சொல்லுவாங்க.
3: ஓகே, இந்த என்சோ அப்படின்னு இப்போ அவர் சொன்னாரு. இந்த என்சோ அப்படின்றதுல ஒரு மூணு கண்டிஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னா, எல்நினோ, லா நினா அண்ட் நியூட்ரல் கண்டிஷன்ஸ். இந்த எல்நினோ டைம்ல பசிபிக் ஓஷன் நார்மலா இருக்கிறத விட வார்ம் ஆகும். இதைத்தான் இந்த என்சோ அப்படின்ற கான்செப்ட்ல சொல்லியிருக்காங்க.
4: எல்நினோ எப்படி அக்கர் ஆகுது? நார்மல் கண்டிஷன்ல ட்ரேட் விண்ட் சொல்லப்போற காற்று ஈஸ்ட் பசிபிக்ல இருந்து வார்ம் வாட்டர் வெஸ்ட் பசிபிக் சைடுக்கு புஷ் பண்ணும்.
3: அதே டைம்ல சவுத் அமெரிக்காவோட வெஸ்டர்ன் கோஸ்ட் பக்கத்துல ஓஷனோட டீப்ல இருக்க அந்த கோல்ட் வாட்டர் சர்ஃபேஸ்க்கு மேல வரும். இந்த ப்ராசஸ்க்கு அப்வெல்லிங்னு பேரு.
4: ஆனா எல்நினோ அக்கர் ஆகும் போது ட்ரேட் விண்ட் வீக் ஆகிரும். அதனால வார்ம் ஓஷன் வாட்டர் சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் பசிபிக் சைடுக்கு மூவ் ஆகிரும்.
3: இதனால நார்மல்

0: சர்ஃபேஸ்க்கு வர கோல்ட் அண்ட் நியூட்ரியன்ட் ரிச் வாட்டரோட அமௌண்ட் குறையும். இந்த ஓஷன் அண்ட் அட்மாஸ்பியர் ரெண்டுலேயும் மேஜர் சேஞ்சஸ் கிரியேட் பண்ணும்.
1: டெம்பரேச்சர் நடக்கிற இம்பாக்ட் என்னன்னா, எல்னினோட முக்கியமான என்விரான்மெண்டல் எஃபெக்ட் ஒன்று, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்.
0: ஓஷனோட லார்ஜ் ஏரியாஸில் வார்ம் ஆகும்போது அந்த ஹீட் அட்மாஸ்பியரையும் அஃபெக்ட் பண்ணும். இதனால சில ஏரியாஸில் நார்மலாக இருக்கிறத விட அதிக டெம்பரேச்சர் அண்ட் ஹீட் வேவ்ஸ் வரலாம்.
1: ஹை டெம்பரேச்சர்னால வாட்டர் எவாப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இதனால சாயில் அண்ட் பிளான்ட் ட்ரை ஆகிரும்.
0: அதனால வாட்டர் ஷார்டேஜ் அண்ட் ட்ராட் வர பாசிபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இதெல்லாம் தான் எல்னினோனால டெம்பரேச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு இம்பாக்ட்.
1: இப்போ ரெயின்ஃபால் நடக்கிற இம்பாக்ட் என்னன்னா, எல்னினோ வேர்ல்டோட பல பிளேஸோட ரெயின்ஃபால் பேட்டர்னை சேஞ்ச் பண்ண முடியும்.
0: ஆனா எல்லா பிளேசஸ்லயும் சேம் இம்பாக்ட் இருக்காது. சில ஏரியாஸ்ல நார்மலா இருக்கிறத விட ஹெவி ரெயின்ஃபால் வரலாம்.
1: ஹெவி ரெயின்ஃபால்னால ஃபிளட், லேண்ட்ஸ்லைட், சாயில் எரோஷன் மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரலாம்.
0: அதே டைம்ல வேற சில ஏரியாஸ்ல ரெயின்ஃபால் ரொம்ப குறைஞ்சு ட்ராட் வரலாம்.
1: ஸோ எல்னினோவோட இம்பாக்ட் எஃபெக்ட் என்னன்னா, சில பிளேசஸில் டூ மச் வாட்டரும் சில பிளேசஸில் வாட்டர் ஷார்டேஜ் ஆக வாய்ப்பு அதிகம்.
0: இதெல்லாம் தான் ரெயின்ஃபாலில் எல்னினோவோட இம்பாக்ட்ஸ். இப்போது ட்ராட் அண்ட் வாட்டர் ஷார்டேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த எல்னினோவோட இம்பார்ட்டன்ட் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸில் ட்ராட்டும் ஒன்று.
1: லாங் பீரியடுக்கு ரெயின்ஃபால் குறைஞ்சிரும், ரிவர்ஸ், லேக்ஸ், ரிசர்வாய்ஸ்க்கு இருக்கிற வாட்டர் லெவல் குறைஞ்சிரும்.
0: இது ட்ரிங்கிங் வாட்டர், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனை அஃபெக்ட் பண்ணும். ஸோ எல்னினோ இப்படி தான் வந்துட்டு வாட்டர் ஷார்டேஜஸை கூட கொடுக்குது. இப்போது இதனால ஃப்ளட்டு, லேண்ட்ஸ்லைட் இது எல்லாமே நிறைய இருக்குது. மறுபடியும் எக்ஸசிவ் ரெயின்ஃபால் நல்ல சிவியர் ஃப்ளட்ஸும் வரலாம்.
1: ஃப்ளட்னால ஹவுஸ், ரோட், பிரிட்ஜஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்ட் டேமேஜ் ஆகலாம்.
0: ஃப்ளட் வாட்டர், garbage and harmful materials carry பண்ணுறதுனால ட்ரிங்கிங் வாட்டர் சோர்ஸஸும் பொல்யூட்டட் ஆகலாம்.
1: மவுண்டன் ஏரியாவில் ஹெவி ரெயின்ஃபால்னால லேண்ட்ஸ்லைடு நடக்கலாம். இதனால பீப்புள் அண்ட் என்விரான்மெண்டல் டேமேஜ் அதிகமாக நடக்கும்.
0: மரைன் லைஃப்பில் நடக்கக்கூடிய இம்பாக்ட் எல்னினோவால் என்ன நல்லா இருக்குது அப்படின்னா, எல்னினோ மரைன் ஈகோ சிஸ்டமை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும்.
1: நார்மல் கண்டிஷனில் அப்பெல்லிங் மூலமாக கோல்டன் நியூட்ரிஷன் ரிச் வாட்டர் ஓசோன் சர்ஃபேஸ்க்கு வரும். இந்த நியூட்ரிஷன் பிளான்ட்ஸுக்கும் ஃபிஷ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
0: எல்னினோ டைமில் அப்வெல்லிங் டிக்ரீஸ் ஆகலாம். இதனால் ஓஷன் சர்ஃபேஸில் அவைலபிளாக இருக்க நியூட்ரியன்ஸ் ஓட அமௌண்ட் குறையும்.
1: இதனால் ஸ்மால் ஃபிஷ், பிக் ஃபிஷ், சீபேர்ட்ஸ் அண்ட் மெரைன் மேமல்ஸ் வரைக்கும் ஃபுல் ஃபுட் செயினும் அஃபெக்ட் ஆகும்.
0: ஃபிஷ் பாப்புலேஷன் குறையிறதுனால இல்லை, அவங்க வேறு ஏரியாஸ்க்கு மூவ் ஆகுறதுனால ஃபிஷிங் இண்டஸ்ட்ரியும் அஃபெக்ட் ஆகலாம்.
1: எல்னினோவில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிற வேற ஒரு செக்டர்னா அது அக்ரிகல்ச்சர் தான்.
0: ஃபார்மர்ஸ்க்கு குட் க்ராப் ஈல்டுக்கு கரெக்ட் ரெயின்ஃபால் அண்ட் டெம்பரேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: ட்ராஃப்ட் வந்தால் க்ராப்ஸ் ட்ரை ஆகி அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் டிக்ரீஸ் ஆகலாம்.
0: அதே மாதிரி எக்ஸசிவ் ரெயின்ஃபால் அண்ட் ஃப்ளட் க்ராப்ஸ் டேமரேஜ் பண்ணுறதோட ஃபர்டைல் சாயிலையும் வாஷ் அவே பண்ணலாம்.
1: இதனால சில ஏரியாவில் ஃபுட் ஷார்டேஜ் அண்டு எக்கனாமிக் லாசஸ் வரலாம்.
0: இப்படி தான் இந்த எல்னினோ அப்படின்ற இந்த ஒரு விஷயம் அக்ரிகல்ச்சரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஃபாரஸ்ட் ஃபயர் அண்ட் பயோடைவர்சிட்டி, இதில் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ட்ரை கண்டிஷன்ஸ்னால ஃபாரஸ்ட் ஃபயர் வர சான்ஸும் இன்க்ரீஸ் ஆகலாம்.
1: ஃபாரஸ்ட் அண்ட் பிளான்ஸ் ட்ரை ஆகும் போது ஃபயர் ஃபாஸ்டாக ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு அதிகம்.
0: ஃபாரஸ்ட் ஃபயர் ட்ரீஸ் அண்ட் அனிமல் ஹேபிடேட்ஸ் டிஸ்ட்ராய் பண்ணுறதோட ஸ்மோக் அண்ட் கார்பன் டை ஆக்சைட்ஸு ரிலீஸ் பண்ணும்.
1: சடன் என்விரான்மெண்ட் சேஞ்ச்னால சில பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் சர்வே ஆகிறது டிஃபிகல்ட் ஆகலாம். இதனால பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் ஆகும்.
0: இந்தியாவில் எல்னினோவோட இம்பாக்ட் என்ன? எல்னினோ இந்தியாவுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது இந்தியன் மான்சூனை அஃபெக்ட் பண்ண முடியும்.
1: இந்த அக்ரிகல்ச்சர் வாட்டர் ரிசோர்சஸ் மான்சூனை ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கு.
0: சில எல்னினோ ஈவெண்ட்ஸில் மான்சூன் பேட்டர்ன் அஃபெக்ட் ஆகி சில ஏரியாஸில் ரெயின்ஃபால் டிக்ரீஸ் ஆகிற பாசிபிலிட்டி இருக்கு.
1: ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்தியன் மான்சூன் பல ஃபேக்டரால அஃபெக்ட் பண்ணும். ஸோ எல்னினோ மட்டும் மான்சூனை டிட்டர்மின் பண்ணாது.
0: சிலர் எல்னினோவையும் கிளைமேட் சேஞ்சையும் சேம்னு நினைக்கிறாங்க, ஆனால் ரெண்டும் டிஃப்ரெண்ட்.
1: எல்னினோனா ஓஷன் அண்ட் டெம்பரேச்சர் இன்ட்ராக்ஷனால் நடக்கிற ஒரு நேச்சுரல் கிளைமேட் ஃபினாமினன்.
0: கிளைமேட் சேஞ்ச் என்பது எர்த்தோட கிளைமேட்டில் லாங் டேர்மாக நடக்கிற சேஞ்ச். ப்ரெசண்டில் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன் இதில் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ்.
1: ஆனால் எல்னினோ கொஞ்சம் டைமுக்கு குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் அடிஷ்னலாக அஃபெக்ட் பண்ணும். சில எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ்க்கு மோர் நோட்டீஸ்ஃபுல்லாக ஆக்கலாம்.
0: எல்னினோவோட இஃபெக்ட்ஸை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்? எல்னினோவை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, ஆனால் அதை கிரியேட் பண்ணுற இஃபெக்ட்ஸுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகலாம்.
1: வெதர் ஃபோர்காஸ்டிங், இயர்லி வார்னிங் சிஸ்டம் மூலமாக ஃப்ளட்டு, ட்ராஃப்ட்டு, ஹீட் வேவ்க்கு பீப்புள் இயர்லியே ப்ரிப்பேர் ஆகலாம்.
0: எஸ்பெஷலி ட்ராட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஏரியாஸில் வாட்டர் சேவ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: ஃபார்மர்ஸ்க்கு பெட்டர் இரிகேஷன் சிஸ்டம் அண்டு கிளைமேட் ரெசிஸ்டன்ட் க்ராப் யூஸ் பண்ணலாம்.
0: கவர்மெண்ட்டும் பீப்புளும் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் பிளான்ஸ் கிரியேட் பண்ணி

0: சிவியர் வெதர்னால வர டேமேஜை ரெடியூஸ் பண்ண வேணும். இப்படி தான் வந்துட்டு நம்ம எல்னினோவோட எஃபெக்ட்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும். எல்னினோ அண்ட் லானினா அப்படின்ற கான்செப்ட்.
1: எல்னினோக்கு ஆப்போசிட் கண்டிஷனான லானினா பற்றி கொஞ்சம் பார்க்கலாம்.
0: எல்னினோவில் சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் பசிஃபிக் வார்ம் ஆகும், ஆனால் லானினாவில் சேம் ஏரியா கூல் ஆகும்.
1: லானினா டைமில் ட்ரேட் விண்ட் வீக் ஆகாமல் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இதனால் வார்ம் வாட்டர் வெஸ்டர்ன் பசிஃபிக் சைடுக்கு புஷ் ஆகும்.
0: இதனால் சவுத் அமெரிக்கா பக்கத்தில் அப்வெல்லிங் இன்க்ரீஸ் ஆகி அதிகமாக கோல்ட் அண்ட் நியூட்ரியன் ரிச் வாட்டர் சர்ஃபேஸ்க்கு வரும்.
1: எல்னினோ டைமில் ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏசியா மாதிரி ஏரியாவில் டிராஃப்ட் வர சான்ஸ் அதிகம். லானினா டைமில் இந்த ஏரியாவில் நார்மலை விட அதிகமாக ரெயின்ஃபால் வரலாம்.
0: இப்போ இந்த எல்னினோவை எவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக அக்கர் ஆகும் அப்படின்னா, எல்னினோ ஜென்ரலாக 2 to 7 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அக்கர் ஆகலாம். ஆனால் எக்ஸாக்டாக எப்போ அக்கர் ஆகும்னு ப்ரிடிக் பண்ணுறது டிஃபிகல்ட்.
1: ஒரு எல்னினோ ஈவெண்ட் செவரல் மந்த்தில் டெவலப் ஆகி யூஸ்வலி அரௌண்ட் 9 to 2 இயர்ஸ் வரைக்கும் கண்டினியூ ஆகலாம்.
0: சில எல்னினோ ஈவெண்ட்ஸ் வீக்காக இருக்கும், சில ஈவெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து மேஜர் இஃபெக்ட்ஸை கிரியேட் பண்ணும்.
1: 1982 to 1983 அக்கரான எல்னினோ ரொம்ப மேஜர் அஃபெக்ட் கிரியேட் பண்ணுச்சு. ஆஸ்திரேலியா அண்ட் இந்தோனேஷியாவில் செவரல் டிராஃப்ட் உண்டு. சவுத் அமெரிக்காவோட சில ஏரியாவில் ஃப்ளட்டும் அக்கராச்சு.
0: 1997 to 1998 எல்னினோ வெரி ஸ்ட்ராங் ஈவெண்ட்ஸில் ஒன்று கன்சிடர் பண்ணப்படுது. மெனி கண்ட்ரீஸில் சிவியர் வெதர் சேஞ்சஸை அக்கராச்சு.
1: 2015-16 எல்னினோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இது பல பிளேஸோட கொரல் பீச் அண்டு காப்ஸ் டேமேஜ் அண்டு வாட்டர் ஷார்டேஜ்க்கு ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு.
0: பாஸ்ட் எல்னினோ ஈவெண்ட்ஸில் ஸ்டடி பண்ணுறதுனால ஃபியூச்சர் எல்னினோ எப்படி டெவலப் ஆகும்னு சயின்டிஸ்ட் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ப்ரிடிக் பண்ண முடியுது. இப்போது அப்படி சயின்டிஸ்ட் எப்படி மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ராபிக்கல் பசிஃபிக் ஏரியாவில் இருக்க ஓஷன் பயோஸ் மூலமாக சீ சர்ஃபேஸ் அண்ட் டீப் வாட்டர் டெம்பரேச்சர் கண்டினியூஸாக மானிட் பண்ணுறாங்க.
1: சேட்டலைட் மூலமாக ஓஷன் சர்ஃபேஸ் ஹைட்டையும் மானிட்டர் பண்ணுறாங்க.
0: ஓஷனிக் நீனோ இண்டெக்ஸ் ONI ஒரு மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி பசிஃபிக் ஓஷன் ஏரியாஸோட டெம்பரேச்சர் நார்மல் ஆவரேஜை விட எவ்வளோ ஹை ஆர் லோன்னு மானிட்டர் பண்ணுறாங்க.
1: ஓஷன் அண்ட் அட்மாஸ்பியர் டேட்டாவை கம்பைன் பண்ணி கிளைமேட் மாடல் யூஸ் பண்ணி எல்னினோ எப்படி டெவலப் ஆகலாம் அண்டு அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கலான்னு சயின்டிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க.
0: டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் வேர்ல்ட்ஸில் எல்னினோ எப்படி இம்பாக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, நார்த் அமெரிக்காவோட சதர்ன் ஏரியாஸில் எல்னினோ டைமில் வின்டர் சீசனில் நார்மலை விட அதிகமான ரெயின்ஃபால் அண்ட் கூலர் வெதர் வரலாம்.
1: சவுத் அமெரிக்காவில் எஸ்பெஷலி பெரு அண்டு எக்கிடோர் மாதிரி கண்ட்ரியில் ஹெவி ரெயின்ஃபால் அண்டு ஃப்ளட் வரலாம்.
0: ஆஃப்ரிக்காலேயும் இம்பாக்ட் இருக்குது. ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவோட சில ஏரியாஸில் மோர் ரெயின்ஃபால் வரலாம், ஆனால் சதர்ன் ஆஃப்ரிக்காவோட சில கண்ட்ரீஸில் ட்ராட் வரலாம்.
1: ஆஸ்திரேலியா அண்டு சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் எல்னினோனால் ரெயின்ஃபால் குறைஞ்சி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி ஃபாரஸ்ட் ஃபயர் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்குது.
0: எல்னினோ ஹியூமன் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணலாம். ஃப்ளட்னால் ட்ரிங்கிங் வாட்டர் பொல்யூட் ஆகி சில வாட்டர் போர்ன் டிசீசஸ் இன்க்ரீஸ் ஆகலாம்.
1: ஃப்ளட்டுக்கு அப்புறம் ஸ்டாக்னட் வாட்டரில் மஸ்கிட்டோ ப்ரீட் ஆகிறதுக்கான சூட்டபிள் பிளேசஸை மாறலாம். இதனால் சில ஏரியாவில் மலேரியா டெங்கு மாதிரியான டிசீஸோட ரிஸ்க் அதிகமாக இருக்குது.
0: அதே மாதிரி ட்ராட் டைமில் டஸ்ட் அண்ட் ஸ்மோக் நல்ல ஏர் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகி ப்ரீத்திங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரலாம்.
1: எல்னினோ மெரின் ஈகோசிஸ்டத்தில் எஸ்பெஷலி கோரல் ரீஃப்க்கு மேஜர் இம்பாக்டை க்ரியேட் பண்ணும்.
0: கோரல் ரீஃப் சீ டெம்பரேச்சர் சேஞ்சஸ்க்கு ரொம்ப சென்சிட்டிவ். சீ வாட்டர் கொஞ்சம் அதிகமாக வார்ம் ஆனாலும் அவங்க ஸ்ட்ரெஸ்க்கு ஆகலாம்.
1: வாட்டர் ரொம்ப வார்ம் ஆகும் போது கோரலுக்குள்ளே லீவ் பண்ணுற கலர்ஃபுல் ஆல்கே வெளியேறிடும். இந்த ப்ராசஸ்க்கு கோரல் ப்ளீச்சிங்னு பேர்.
0: கோரல் ப்ளீச்சிங் வந்த உடனே கோரல் டை ஆகிடும்னு இல்லை, ஆனால் அது வீக் ஆகி டிசீஸ்க்கு மோர் வல்னரபிளாக ஆகலாம். டெம்பரேச்சர் லாங் டைமாக ஹையாக இருந்தால் அவங்க டை ஆகிற பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது.
1: எல்னினோ என்விரான்மெண்டில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டோட எக்கனாமிக்ஸ்லையும் இதை அஃபெக்ட் பண்ணும்.
0: கிராப்ஸ் அண்ட் ஃபிஷரிஸ் அஃபெக்ட் ஆகிறதுனால ஃபுட் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகலாம்.
1: ஃப்ளட் அண்ட் ஸ்டாம்னால் ரோடு பில்டிங்ஸ் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆகிறதுனால அதுக்கு ரிப்பேர் பண்ணுற காஸ்ட் அதிகமாக இருக்குது.
0: டூரிசம், ஷிப்பிங் அண்ட் எனர்ஜி ப்ரொடக்ஷன் மாதிரி இண்டஸ்ட்ரீஸும் அஃபெக்ட் ஆகலாம்.
1: அதனால் எல்னினோ இயர்ஸில் கவர்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸுக்கு அண்ட் ரெக்கவரிக்கும் அடிஷ்னலாக ஃபண்ட் அலோகேட் பண்ணுற வேண்டிய நிலை ஏற்படுது.
0: 2015 to 16 நடந்த ஈவெண்ட்ஸ் எல்னினோக்கு ஒரு மேஜர் எக்ஸாம்பிளாக இருக்குது. இது ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்டான ஸ்ட்ராங்கஸ்ட் எல்னினோ ஈவெண்ட்ஸில் ஒன்று.
1: பசிஃபிக் அண்ட் இந்தியன் ஓஷனோட லார்ஜ் ஸ்கேல் கொரல் பீச்சிங் அக்கராச்சு.
0: சவுத் ஆப்ரிக்காவில் பல இயர்ஸில் இல்லாத அளவுக்கு சிவியரான ட்ராட் அக்கராச்சு. இதனால் க்ராப்ஸ் எஸ்பெஷலி மைஸ் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆச்சு.
1: அட் த சேம் டைம் பெருமாதிரியான சவுத் அமெரிக்கா ஏரியாவில்

0: ஹெவி ரெயின்ஃபால்னால ஃப்ளட் அண்ட் லேண்ட்ஸ்லைட் அக்கர் ஆச்சு.
1: இதிலிருந்து ஒரு எல்னினோ ஈவெண்ட்டை வேர்ல்டோட டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் சேம் டைமில் டிஃப்ரெண்ட் அண்ட் சம்டைம்ஸ் ஆப்போசிட் இஃபெக்ட்ஸில் க்ரியேட் பண்ண முடியும்னு புரிஞ்சுக்கலாம்.
0: எல்னினோ பல கண்ட்ரியில் சேம் டைம் அஃபெக்ட் பண்ணுறதுனால அதை ஃபேஸ் பண்ண இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: World Meteorological Organization மாதிரி ஆர்கனைசேஷன் கிளைமேட் மானிட்டரிங் அண்ட் வெதர் ஃபார்காஸ்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு ஷேர் பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்க.
0: இந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக கண்ட்ரி ஏர்லி வார்னிங் கொடுத்து தேவைப்படும் போது டிசாஸ்டர் ரிலீஃப் ஆக்டிவிட்டீஸை கோஆர்டினேட் பண்ண முடியும்.
1: எல்னினோ மாதிரி நேச்சுரல் ஈவெண்ட்ஸை ஃபேஸ் பண்ண ஒரு கண்ட்ரி மட்டும் இல்லாமல் வேர்ல்ட் கண்ட்ரிஸ் டுகெதராக ஒர்க் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
0: கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் நம்மளாலையும் எல்னினோவோட எஃபெக்டை ரெடியூஸ் பண்ண முடியும்.
1: ட்ராட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைமில் வீட்லேயே வாட்டரை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்.
0: ஃப்ளட் ஏரியாவில் ட்ரைனேஜ் சிஸ்டம் க்ளீன் அண்ட் மெயின்டைன் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளட் வர ஏரியாவில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறத தவிர்க்கணும்.
1: ஃபார்மர்ஸ் க்ராப் வெரைட்டிஸை சேஞ்ச் பண்ணலாம், இல்லை கிளைமேட் ஃபார்காஸ்ட்டுக்கு அக்கார்டிங் சோவிங் டைமை சேஞ்ச் பண்ணலாம்.
0: அஃபிஷியல் வெதர் அண்ட் கிளைமேட் அப்டேட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: இப்போ வரைக்கும் எல்னினோ எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட வெதர், அக்ரிகல்ச்சர், மரைன் லைஃப், ஹியூமன் ஹெல்த் அண்ட் அது இக்கானமியை எப்படிலாம் இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத தான் பார்த்தோம். ஆனால் இப்போ கொஞ்சம் டீப்பராக எல்னினோ நம்ம டெய்லி லைஃபை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, அப்படியே அது அப்படியே அஃபெக்ட் ஆகிறதுனால ஃபியூச்சரில் அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம்.
0: கரெக்டு தான். எல்னினோன்னு சொன்னால் நமக்கு இமிடியேட்டாக ஞாபகம் வருது பசிஃபிக் ஓஷன் தான். ஆனால் ஆக்சுவலி பசிஃபிக் ஓஷன் நடக்கிற ஒரு டெம்பரேச்சர் சேஞ்ச் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிற கண்ட்ரியோட வெதரையும் அஃபெக்ட் பண்ணும்.
1: ஓஷன் அண்ட் அட்மாஸ்பியர் ரெண்டு செப்பரேட் சிஸ்டம் மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க ரெண்டும் கன்சிஸ்டன்ட்லி இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓஷன் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனால் அட்மாஸ்பியரோட ப்ரெஷர் அண்ட் விண்ட் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி அட்மாஸ்பியரிக் சேஞ்சஸ் ஓஷனையும் அஃபெக்ட் பண்ணும்.
0: ஸோ எல்னினோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஓஷன் அண்ட் அட்மாஸ்பியர் ரெண்டையும் கனெக்டட் சிஸ்டமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்.
1: இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, எல்னினோ இஃபெக்ட் இமீடியட்டாக எல்லா பிளேசஸ்லேயும் தெரியுது. சில சேஞ்சஸ் கிராஜுவலாக டெவலப் ஆகும். சயின்டிஸ்ட் மந்த்ஸ் பிஃபோர் அப்சர்வேஷன் கலெக்ட் பண்ணி பாசிபிள் சேஞ்சஸை ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாங்க.
0: அதனால் ஃபோர்காஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு எல்னினோ ஈவெண்ட் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிறது இயர்லியே தெரிஞ்சால் கவர்மெண்ட் அண்ட் லோக்கல் பாடிஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
1: எக்ஸாம்பிளுக்கு ட்ராட் பாசிபிலிட்டி இருக்கிற ஏரியாவில் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஃபார்மர்ஸ் க்ராப் பிளானிங் சேஞ்ச் பண்ண முடியும், ஃப்ளட் பாசிபிலிட்டி இருக்கிற பிளேசஸில் ட்ரைனேஜ் அண்ட் எமர்ஜென்சி அரேஞ்ச்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியும்.
0: இதுதான் இயர்லிங் வார்னிங் சிஸ்டத்தோட மெயின் பர்பஸ். டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு அப்புறம் ரியாக்ட் பண்ணுறதை விட டிசாஸ்டருக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிறது மச் பெட்டர்.
1: எல்னினோ அக்ரிகல்ச்சரில் கிரியேட் பண்ணுற இம்பேக்டை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அக்ரிகல்ச்சருக்கு ரெயின்ஃபால் மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
0: கரெக்ட். ஒரு கார்ப்புக்கு ஸ்பெசிஃபிக்கான டெம்பரேச்சர் ரேஞ்சும் வாட்டர் ரெக்குவயர்மெண்ட்டும் இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமாகும் போது ரெயின்ஃபால் குறையும் போது அந்த பிளான்ட்டோட க்ரோத் குறையும்.
1: ட்ராட் கண்டிஷனில் இரிகேஷனுக்கு அடிஷ்னல் வாட்டர் தேவைப்படும். ஆனால் வாட்டர் ரிசோர்ஸஸ் ஆல்ரெடி லோவாக இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு அடிஷ்னல் சேலஞ்ச் வரும்.
0: அதே டைமில் அன்எக்ஸ்பெக்டட் அதிகமான ரெயின்ஃபால்னால லேண்டில் தேங்குற தண்ணினால க்ராப்ஸ் டேமேஜ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு.
1: ஸோ அக்ரிகல்ச்சரில் கிளைமேட் இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல். ஃபார்மர்ஸ் வெதர் ஃபார்காஸ்ட் அண்ட் சீஸ்னல் ஃபார்காஸ்ட்டை யூஸ் பண்ணி பிளான்டிங் டைம் அண்ட் க்ராப் செலெக்ஷனை பெட்டர் டெசிஷனில் எடுக்க முடியும்.
0: இதில் டெக்னாலஜியோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு சேட்டலைட்ஸ் அண்ட் வெதர் ஸ்டேஷன்ஸ் கம்ப்யூட்டர் மாடல் மூலமா நிறைய டேட்டா வச்சு கலெக்ட் பண்ண முடியும்.
1: இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணிட்டு சயின்டிஸ்ட் பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் மாதிரி டெக்னாலஜிஸ் ஃபியூச்சரில் கிளைமேட் ஃபோர்காஸ்டிங்கையும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணலாம்.
0: ஆனால் டெக்னாலஜி மட்டும் போதாது, ஃபோர்காஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர்டினரி பீப்புளுக்கு சிம்பிள் லாங்குவேஜில் ரீச் ஆகணும். இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அதை பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆக்ஷன் எடுத்தால் தான் பெனிஃபிட்.
1: கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீட் வேவ் வார்னிங் வந்தால் பீப்புள் அன்னெசரியாக ஆஃப்டர்நூனில் வெளியே இருக்கிறத அவாய்ட் பண்ணலாம். வாட்டர் ஷார்ட்டேஜ் வார்னிங் இருந்தால் வாட்டர் கன்சர்வேஷன் மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணலாம்.
0: இப்போது எல்னினோன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். வாட்டர் ஷார்ட்டேஜ் வரப்போ அவைலபிள் வாட்டர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் போதும்.
1: ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், லீக்கேஜ் கண்ட்ரோல் அண்ட் எஃபிஷியன்ட் இரிகேஷன் மாதிரி மெத்தட்ஸ் வாட்டர் கன்சர்வேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
0: அக்ரிகல்ச்சரில் ட்ரெடிஷ்னல் ஃபீல்ட் இரிகேஷனுக்கு பதிலாக எஃபிஷியன்ட் இரிகேஷன் சிஸ்டமை யூஸ் பண்ணி வேஸ்ட் வாட்டரை மேனேஜ் பண்ணலாம்.
1: அர்பன் ஏரியாஸ்லேயும் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது வாட்டர் டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகும். கிளைமேட் வேரியபிலிட்டி ஆட் அனல் வாட்டர் அரேஞ்ச்மெண்ட் இன்னும் சேலஞ்சிங்காக ஆகும்.
0: எல்னினோ ஃபிஷரிஸில் க்ரியேட் பண்ணுற இம்பாக்டும் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஓஷனில் டெம்பரேச்சர் அண்ட் நியூட்ரிஷன் அவைலபிலிட்டி சேஞ்ச் ஆகும்போது ஃபிஷஸ்

0: லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணும்.
1: ஃபிஷ் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஃபுட் கண்டிஷன்ஸ் தேடி வேற ஏரியாஸ்க்கு மூவ் ஆகலாம். இதனால ஃபிஷர்மேன் ட்ரெடிஷ்னலா ஃபிஷ் பிடிக்கிற லொகேஷன்ல சேஞ்சஸ் அண்ட் நோட்டீஸ் பண்ண முடியும்.
0: ஃபிஷ் இண்டஸ்ட்ரியில இன்கம் டைரக்டா அஃபெக்ட் ஆகலாம். ஸோ ஃபிஷர்மேனுக்கு வெதர் அண்ட் ஓஷனோட கண்டிஷன் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: மரைன் இக்கோ சிஸ்டம்ல பிளாங்க்டன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளாங்க்டன் ஸ்மால் ஆர்கனிசம்ஸா இருந்தாலும் மரைன் ஃபுட் செயின்ல அவங்க

0: மரைன் ஃபுட் செயினில் அவங்க மேஜர் ரோல் பிளே பண்ணுறாங்க.
1: பிளாங்டன் அவைலபிலிட்டி சேஞ்ச் ஆனால் அதை டிபெண்ட் பண்ணியிருக்க ஸ்மால் ஃபிஷ் அஃபெக்ட் ஆகலாம், அதை டிபெண்ட் பண்ணியிருக்க பிக் ஃபிஷ்ஷும் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இந்த ஒரு ஸ்மால் என்விரான்மெண்ட் சேஞ்ச் மொத்த ஃபுட் செயினுமே இதை அஃபெக்ட் பண்ணும்.
0: கோரல் ரீஃப்ஸ் பற்றியும் ஆல்ரெடி பார்த்தோம், இப்போது அது ஏன் இம்பார்ட்டன்ட்னு பார்க்கலாம். கோரல் ரீஃப்ஸ் மெனி மரைன் ஆர்கனிசம்ஸ்க்கு ஹேபிடேட் ப்ரொவைட் பண்ணும். டூரிசம்க்கும் கோரல் ரீஃப்ஸ் இம்பார்ட்டன்ட். பியூட்டிஃபுல் கோரல் ரீஃப்ஸ் ஏரியாஸ் டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணும். மரைன் ஈகோசிஸ்டம் டேமேஜ் ஆன டூரிசம் இண்டஸ்ட்ரியையும் இம்பாக்ட் பண்ணலாம்.
1: இதிலிருந்து என்விரான்மெண்ட் அண்ட் எக்கனாமி செப்பரேட்டாக சொல்ல முடியாது. என்விரான்மெண்ட் ஹேபிட் இருந்தது போல எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் பெனிஃபிட் ஆகும்.
0: இப்போது எல்னினோ அண்ட் எனர்ஜி செக்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.
1: எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனுக்கு வாட்டர் அவைலபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் பிளான்ட்டுக்கு சஃபிஷியன்ட் வாட்டர் ஃப்ளோ இல்லைன்னா டிராஃப்ட்னால வாட்டர் லெவல் டிக்ரீஸ் ஆனால் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக வாய்ப்பு இருக்குது.
0: அட் த சேம் டைம் எக்ஸ்ட்ரீம் ஹீட்னால எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகலாம், எஸ்பெஷலி கூலிங் சிஸ்டம் யூஸ் அதிகமாக இருக்கும்போது.
1: ஸோ டிராஃப்ட் அண்ட் ஹை டெம்பரேச்சர் ரெண்டும் எனர்ஜி சிஸ்டம்க்கு சேலஞ்ச் கிரியேட் பண்ண முடியும்.
0: டிரான்ஸ்போர்ட் செக்டர்லையும் எக்ஸ்ட்ரீம் வெதர் இம்பாக்ட் இருக்கும். ஹெவி ரெயின்ஃபால் அண்ட் ஃப்ளடிங் ரோட்ஸ், ரயில்வே ட்ராக்ஸ் அண்ட் ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸை அஃபெக்ட் பண்ண முடியும்.
1: ஏவியேஷனில் வெதர் கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெவி ரெயின், தண்டர் ஸ்டாம், ஸ்ட்ராங் விண்ட்னால ஃப்ளைட்டோட விசிபிலிட்டி ரொம்ப குறையும்.
0: பட் எலினோ டைரக்டாக எவ்ரி ஃப்ளைட்டையும் அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. இம்பாக்ட் டிபெண்ட்ஸ் ஆன் லொக்கேஷன் அண்ட் சீசன் அண்ட் ஆக்சுவல் வெதர் கண்டிஷன்ஸ்.
1: கரெக்ட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கிளாரிஃபிகேஷன். எல்னினோ ஒரு குளோபல் கிளைமேட் பேட்டர்ன். ஸ்பெசிஃபிக் லோக்கல் வெதர் ஈவெண்ட்டுக்கு டைரக்ட் சிக்னல் காஸ் ஆல்வேஸ்னு சொல்ல முடியாது.
0: இப்போது எல்னினோ மானிட்டரிங்கில் சேட்டிலைட்ஸோட ரோல் கொஞ்சம் பார்க்கலாம். சேட்டிலைட்ஸ் ஓஷன் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், சீ சர்ஃபேஸ் கண்டிஷன் அண்ட் அட்மாஸ்பியரிக் பாராமீட்டர்ஸ் பாதி வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணும்.
1: ஓஷன் பயாஸ் டைரக்டாக ஓஷன் கண்டிஷனை மெஷர் பண்ணும். சேட்டிலைட் லார்ஜர் ஏரியாவை அப்சர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ரெண்டு டேட்டாவும் கம்பைன் பண்ணி சயின்டிஸ்ட் பெட்டர் பிக்சருக்கு கிடைக்கும்.
0: கம்ப்யூட்டர் மாடல்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணி பாசிபிள் ஃபியூச்சர் கண்டிஷன்ஸை எஸ்டிமேட் பண்ண ஹெல்ப் பண்ணலாம்.
1: கிளைமேட் ப்ரெடிக்ஷன் 100% சர்டனிட்டியோட இருக்காது. ஃபோர்காஸ்டிங்கில் அன்சர்டனிட்டி வரலாம். அதனால சயின்டிஸ்ட் பாசிபிலிட்டி அண்டு ப்ராபபிலிட்டியை வச்சு அதை கன்சிடர் பண்ணுவாங்க.
0: இது நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் கொடுக்குது. ஃபார்காஸ்ட் இருக்குன்னு பிளைண்ட்லி டிபெண்ட் பண்ணால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ரிப்பேர்ட்னஸும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ப்ரிப்பேர்ட்னஸ்னா டிசாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி ரெடியாக இருக்கிறது.
1: அடாப்டேஷன்னா சேஞ்சிங் கிளைமேட் கண்டிஷனுக்கு நம்ம சிஸ்டத்தை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது.
0: அவேர்னஸ்னா பீப்புளுக்கு கரெக்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் ப்ரொவைட் பண்ணுறது. இந்த 3 திங்ஸ் டுகெதராக ஒர்க் ஆனால் எல்னினோ மாதிரி கிளைமேட் இவெண்ட்ஸோட இம்பாக்ட் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லையும் கிளைமேட் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் நேச்சுரல் கிளைமேட் ஃபினாமினா பற்றி லேர்ன் பண்ணினா ஃபியூச்சரில் ரெஸ்பான்சிபிள் டெசிஷன்ஸ் எடுக்க முடியும்.
1: ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்மால் லெவல் கூட வாட்டர் கன்சர்வேஷன், எலக்ட்ரிசிட்டி சேவிங், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட முடியும்.
0: இப்போ ஒரு காமன் க்வெஸ்சன், எல்னினோ டேஞ்சரஸா? ஆன்சர் என்னென்னா, எல்னினோ இட் செல்ஃப் ஒரு நேச்சுரல் கிளைமேட் ஃபினாமினன். ஆனால் அதை கிரியேட் பண்ண வெதர் சேஞ்சஸ் சில பிளேசஸில் சிவியராக இருக்கலாம். ஸோ எல்னினோவை சிம்பிளி குட் ஆர் பேட்னு கிளாசிஃபை பண்ண முடியாது. இட்ஸ் லொக்கேஷன் அண்ட் சீசனுக்கு டிபெண்ட் ஆகும். சில பிளேசஸில் ரெயின்ஃபால் இன்க்ரீஸ் ஆகலாம், வேறு பிளேசஸில் ட்ராட் வரலாம். சில ரீஜன்ஸில் அக்ரிகல்ச்சர் பெனிஃபிட் வரலாம், வேறு ரீஜன்ஸில் அக்ரிகல்ச்சர் டேமேஜ் ஆகலாம். ஃப்யூச்சரில் கிளைமேட் சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது எல்னினோ ஈவெண்ட்ஸை மானிட்டர் ப்ரிடிக்ட் பண்ண இன்னும் பெட்டர் டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், சேட்டிலைட் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்டு கிளைமேட் மாடியூல்ஸ் ஃப்யூச்சர் ஃபார்காஸ்டிங்கில் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ண முடியும். ஆனால் டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதோட என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகணும்.
1: எஸ், நேச்சுரல் கிளைமேட் ஈவெண்ட்டை ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் டிசாஸ்டர் ப்ரிப்பரேஷன், வாட்டர் மேனேஜ்மெண்ட், சஸ்டைனபிலிட்டி அக்ரிகல்ச்சர் அண்ட் ஈகோசிஸ்டமை ப்ரிடிக்ட் பண்ண முடியும்.
0: ஓவராலாக பார்த்தா எல்னினோ நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் டீச் பண்ணுது. அது என்ன லெசன்னா, எர்த்தில் இருக்க டிஃப்ரெண்ட் சிஸ்டம் எல்லாமே இன்டர்கனெக்டட். ஓஷனில் நடக்கிற டெம்பரேச்சர் சேஞ்ச் அட்மாஸ்பியரை அஃபெக்ட் பண்ணும். அட்மாஸ்பியர் சேஞ்ச் ரெயின்ஃபால் டெம்பரேச்சரை அஃபெக்ட் பண்ணும். ரெயின்ஃபால் அண்ட் டெம்பரேச்சர் சேஞ்ச் அக்ரிகல்ச்சர் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ், எக்கனாமி, ஈகோசிஸ்டம்ஸை அஃபெக்ட் பண்ணும். ஈகோசிஸ்டம் சேஞ்சஸ் இக்கானாமி அண்ட் ஹியூமன் லைஃபை அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒரு ஸ்மால் சேஞ்ச் கூட செயின் ரியாக்ஷன் மாதிரி பல ஏரியாஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். அதனால எல்னினோவை ஸ்டடி பண்ணுறது வெதர் ப்ரெடிக்ஷனுக்கு மட்டும் இல்லை, என்விரான்மெண்ட், அக்ரிகல்ச்சர், இக்கானமி, ஹெல்த் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்க்கும் யூஸ்ஃபுல். ஃபைனலி எல்னினோவை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் அது

0: அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், மானிட்டர் பண்ண முடியும், ப்ரிடிக்ட் பண்ண ட்ரை பண்ண முடியும். ஆனால் இம்பார்ட்டன்ட்லி அது இஃபெக்ட்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம்.
1: கரெக்ட். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட ஹெல்ப்போட கவர்மெண்ட், சயின்டிஸ்ட், ஃபார்மர்ஸ், இண்டஸ்ட்ரி அண்ட் ஆர்டினரி பீப்புள் டுகெதராக ஒர்க் பண்ணால் இதில் இருக்க ரிஸ்கை நமக்கு மேனேஜ் பண்ண முடியும்.
0: ஸோ எல்னினோ நமக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி, நேச்சுரோட சிஸ்டம்ஸ் எல்லாமே இன்டர்கனெக்டட் அண்ட் என்விரான்மெண்டலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
1: நம்ம என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுவோம், அவைலபிலிட்டி ரிசோர்ஸை ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுவோம், அண்ட் சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணுவோம்.
0: ஸோ எல்னினோ அப்படின்ற இந்த இஃபெக்டை வந்துட்டு கம்மி பண்ணணும் அப்படின்னா அவேர்னஸாகவும் ப்ரிப்பேர்ட்னஸாகவும் இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு நம்ம டிஸ்கஷனில் எல்னினோனா என்ன, அது எப்படி அக்கர் ஆகுதுன்னு பார்த்தோம். ட்ரேட் வின்ஸ் வீக் ஆகுறதும் பசிபிக் ஓஷனில் சீ வாட்டர் வார்ம் ஆகுறதும் எல்னினோ டெவலப் ஆக ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸாக இருந்துச்சு. இதனால் டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால் சேஞ்சஸ், ட்ராட், ஃப்ளட், ஃபாரஸ்ட் ஃபயர், அக்ரிகல்ச்சரல் டேமேஜ் அண்ட் மரைன் லைஃப் இம்பேக்ட் மாதிரி பல இஃபெக்ட்ஸ் வரலாம். எல்னினோவை லா நினாவோட கம்பேர் பண்ணியும் பார்த்தோம். சயின்டிஸ்ட் எல்னினோவை எப்படி மானிட்டர் பண்ணுறாங்க, எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறாங்கன்னு கூட பார்த்தோம். எல்னினோ என்விரான்மெண்ட் அண்ட் இக்கனாமி மட்டும் இல்லாமல் ஹியூமன் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓவராலாக பார்த்தா ஓஷன், அட்மாஸ்பியர், என்விரான்மெண்ட் அண்ட் ஹியூமன் லைஃப் எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்டடாக இருக்கு. எல்னினோ நமக்கு காட்டுது. எல்னினோவை கண்டினியூவாக ஸ்டடி அண்ட் மானிட்டர் பண்ணுறதுனால ஃபியூச்சரில் அது கிரியேட் பண்ணுற இஃபெக்ட்ஸ் ஃபேஸ் பண்ண நம்ம இன்னும் பெட்டராக ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். தேங்க்யூ.
1: நன்றி.
2: அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் டாக்டர் ஸ்ரேயா சரண் அண்ட் ஐ எம் ஹியர் டு கிவ் அ ஹெல்த் டாக் டுடே. இந்த மந்த் வேர்ல்ட் ஸ்ட்ரோக் டே ஆன் October 29th. ஸோ யூசிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ வாண்டட் டு கிரியேட் அவேர்னஸ் ஆன் திஸ் வெரி அலார்மிங் டாபிக் விச் இஸ் ஆல்சோ ப்ரிட்டி காமன் இன் ஆர் சொசைட்டி. நம்ம நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் வரது கேள்விப்படுறோம், பார்க்குறோம். பட் அப்போ என்ன பண்ணணும், அந்த சமயத்தில் இது ஸ்ட்ரோக் தான் எப்படி கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் அது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் பார்க்க போகிறோம் வித் த டைம் தட் வி ஹாவ். ஓகே, ஸோ ஸ்ட்ரோக்னா என்ன? ஸ்ட்ரோக் இஸ் அ மெடிக்கல் எமர்ஜென்சி. நம்மளோட மூளைக்கு போகிற ரத்த குழாயில் போகிற ரத்தத்துக்கு ஒரு பிளாக் மாதிரி நடக்குது. ஸோ அதனால் நம்மளோட மூளைக்கு ரத்தம் போக முடியல. இப்போ நம்ம மூளை தான் நம்மளோட மாஸ்டர் கண்ட்ரோல். இப்போ நம்ம கை கால் அசைக்கிறது, நடக்கிறது, சாப்பிட்றது, சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ், நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம மெல்றது, அந்த மாதிரி நம்ம பண்ணுற ஆக்ஷன்ஸ்க்கும் நம்மளோட இன்ஃபேக்ட் பேசுறதுக்கும் எல்லாத்துக்குமே நம்மளோட மூளை தான் மாஸ்டர் கண்ட்ரோல். ஸோ மூளையோட எந்த பார்ட்டுக்கு சப்ளை போகலை அப்படிங்கிறத பொறுத்து சில ஆக்ஷன்ஸ் நம்மளால் பண்ண முடியாது வென் சம்படி கெட்ஸ் அ ஸ்ட்ரோக். ஸோ இது அதனால் இட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் அலாமிங் பிகாஸ் இது டெம்பரரியா பெர்மனண்டா எவ்வளோ நாளுக்கு இந்த மாதிரி இருக்கும் இது எல்லாமே டிபெண்ட்ஸ். ஸோ நான் அது சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பக்கத்தில் இருக்கிற யாருக்காவது ஸ்ட்ரோக் வந்தால் நான் எப்படி கண்டுபிடிக்கணும், இல்லை வீட்டில் இருக்க யாருக்காவது இந்த மாதிரி நடந்தால் நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டால், இதுக்கு நாங்கள் பி ஃபாஸ்ட் அப்படின்னு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். பி ஃபார் பேலன்ஸ். ஸோ சடனாக யாருக்காவது ஒரு லாஸ் ஆஃப் பேலன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு தடுக்கி கீழே விழுறாங்க, பேலன்ஸ் இல்லை, கால் மரத்து போயிருக்கு, அவர் நிற்க முடியல, நடக்க முடியல, அந்த ஆக்ஷன். தென் இ ஃபார் ஐஸ், சடன் விஷன் லாஸ், அதாவது திடீர்னு கண் மறைக்கிறதோ இல்லை ஒரு கண் பார்வை கம்ப்ளீட்டாக இல்லாமல் போகிறது. எஃப் ஃபார் ஃபேஸ், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், அதாவது நார்மலாக இருக்கிற லெஃப்ட் அண்ட் ரைட் சிமெட்ரியை விட நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக திடீர்னு தெரியறது, இல்லைனா சிரிக்கும் போது வாய் ஒரு பக்கம் கோணி போகிறது, இல்லைனா சாப்பிடும் போது ஒரே ஒரு பக்கம் மட்டும் எச்சல் ஊறி வருது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் ஏ ஃபார் ஆர்ம்ஸ். இப்போ ரெண்டு கை தூக்கும் போது பவர் ஈக்குவலாக இருக்காது, ஸோ ஒரு கை தானாக கீழே இறங்கும். இது வந்து நம்ம சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் ஆஃப் த டேலியும் பார்க்கலாம். அதாவது இப்போ காலையில் எழுந்து வேலை கிளம்பும் போது கை தூக்கி தலை சீவ முடியல எப்பவும் போல, ஓர் கையால் ஷர்ட் பட்டன் பண்ண முடியல, ஒரு ஸ்பூனால் சாப்பிட முடியல, இல்லை கால்னு பார்த்தா செப்பல் இட்டு போட முடியல ஒரு கால் மட்டும், இல்லைன்னா நடக்கும் போது பவர் வரல. இந்த மாதிரி ஒரு கை ஒரு கால், யூஸ்வலாக ஒரு சைட், பட் அப்படி இல்லாமல் சில கேசஸில் ரெண்டு சைடும் இருக்கலாம். பட் இந்த மாதிரி இருக்கும் போது சிம்டம்ஸ் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் எஸ் ஃபார் ஸ்பீச், வாய் குழல்றதுங்கிறது ரொம்ப காமனான சிம்டம்ஸ். ஸோ நம்ம அதுவும் கண்டிப்பாக கவனம் கொடுத்து செலுத்தணும். நெக்ஸ்ட் டைம். ஸோ பி ஃபாஸ்டில் டி வந்து டைம், அண்ட் டைம் இஸ் கிரிட்டிக்கல். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கால் ஃபார் ஹெல்ப் இமீடியட்லி. ஏன்னா இப்போ அவங்க எவ்வளோ டைமில் வராங்க அப்படிங்கிறத பொறுத்து ட்ரீட்மெண்ட் வேரி ஆகும், ப்ரொக்னோசிஸ் அதாவது எவ்வளோ சீக்கிரம் குணமாவாங்கிறதும் வேரி ஆகும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஹாஸ்பிட்டல் வரத்துக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும்போது. அந்த ஸ்பெசிஃபிக் டைமும் நான் சொல்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் ஸ்ட்ரோக் வரலாம் அப்படின்னு கேட்டால், அன்ஃபார்ச்சுனேட்லி ஆக்சுவலி ஸ்ட்ரோக் யாருக்கு வேணால்

வரலாம். பட் சர்டன் ஹை ரிஸ்க் குரூப்ஸ் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஏஜ் மோர் தென் 65, 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, எஸ்பெஷலி ரொம்ப வருஷமா ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இந்த ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க, ஃப்ரீக்வெண்ட் ஹெட் ஏக்ஸ் மைக்ரைன் சொல்வோம் இல்லையா அது இருக்கிறவங்க, பிளஸ் ஹை பிளட் ப்ரெஷர், இதுதாங்க ஹையஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர், அதாவது ரொம்ப ரிஸ்கியஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க பிளஸ் ஹை கொலஸ்ட்ரால் அண்ட் ரொம்ப வருஷமா சுகர் இருக்கு கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஒரு ஹை ரிஸ்க் குரூப். ஸோ ஸ்ட்ரோக் ஓட அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு, அதோட டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டு டைப் ப்ராடாக இருக்கு, ஈஸியாக புரியறதுக்காகன்னு பார்த்தா இப்போதைக்கு ரெண்டு டைப். ஒன்று வந்து இஸ்கிமிக், அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரத்த குழாயில் இருக்கிற பிளாக், அதனால ரத்தம் ஒரு பார்ட்டுக்கு போக முடியல, அதோட ஃபங்க்ஷன்ஸ் செய்ய முடியல, அது இஸ்கிமிக். ஹெமரஜிக் அப்படின்னா இப்போ நம்ம ரத்த குழாயில் ஒரு லீக்கோ இல்லை சடனாக ஒரு பேர்ஸ்ட் மாதிரி ஆகி ரத்தம் வெளியில் லீக் ஆகுதுன்னா பிரெயினில் இருக்கிற ஸ்பேஸை வந்து அந்த ரத்தம் ஆக்குபை பண்ணிடும், நம்மளுக்கு தேவையான பிரெயின் காம்பனன்ஸ் எல்லாம் கம்ப்ரஸ் ஆகி ப்ரெஷர் வந்து பிரெயின்குள்ளே ஜாஸ்தியாயிரும், அது இன்னொரு டைப். ஸோ இந்த ரெண்டு டைப் தவிர தேர் இஸ் சம்திங் கால் TIA, இதை நாங்கள் டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக்னு சொல்லுவோம். இது வந்து என்னன்னா பர்மனண்டா இல்லாமல் ஒரு டெம்பரரி பிளாக், அதாவது கொலஸ்ட்ரால்னாலேயோ இல்லை ப்ரெஷர்னாலேயோ வர பிளாக் தானே கிளியர் ஆயிடும், அதாவது இதே சிம்டம்ஸ் தான். பட் பேஷண்ட் யூஸ்வலாக 1 hour தானே சிம்டம்ஸ் ரிவர்ஸ் ஆயிடும், சம்டைம்ஸ் 24 hours ரிவர்ஸ் ஆயிடும். இது வந்து இனிஷியலி மினி ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பட் இன்னும் அப்ராப்ரியேட்டா நம்ம வார்னிங் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லணும், ஏன்னா தானா சரியாயிருச்சுங்கிறதுக்காக வி ஷுட் நாட் லீவ் இட் ஆஸ் சச், கண்டிப்பா மெடிக்கல் ஹெல்ப் எடுக்கணும், ஏன்னா இந்த பேஷண்ட்ஸ் ஆர் அட் அ ரிஸ்க் ஃபார் கெட்டிங் அ ஃபர்தர் ஸ்ட்ரோக். அண்ட் இது இப்போதைக்கு பெர்மனன்ட் டேமேஜா இல்லாட்டியும் இட் கேன் பி டெஃபினெட்லி பாசிபிள் டு டெவலப் இன் டு அ ஃபுல் ப்ளோன் ஸ்ட்ரோக் இன் எனி டைம் இன் த ஃபியூச்சர். ஸோ அதனால தே ஷுட் ஆல்சோ கெட் மெடிக்கல் ஹெல்ப். ஸோ ஹெல்ப் அப்படிங்கிறது எப்போ வரணும் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற டெர்ஷரி கேர், அதாவது எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அங்கே தான் போகணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எனி ஹாஸ்பிட்டல் அவைலபிள்க்கு பக்கத்தில் போகணும். டைம்னு பார்த்தா நாங்கள் 4.5 hours கோல்டன் டைம்னு சொல்லுவோம். ஸோ அந்த 4.5 hoursக்குள்ளே வந்தால் இந்த பிரச்சனைகளை ரிவர்ஸ் 100% பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. பட் சில கேசஸ், அதாவது இப்போ தூக்கத்திலே யாருக்காவது ஸ்ட்ரோக் வந்திருக்கு, எந்த டைம் வந்தது நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஸோ லாஸ்ட் அவங்கள நம்ம எப்போ ரொம்ப நல்லா பார்த்தோம், தூங்குறதுக்கு முன்னாடி இந்த டைம் நல்லா இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேருந்து 9 hours எடுத்துக்கலாம். ஸோ அந்த 9 hoursல் இஃப் தே கம் தென் இட் இஸ் ஆல்சோ வெரி குட் ப்ரொக்னோசிஸ், அவங்களுக்கும் நம்மளுக்கு நல்ல ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனோடனே என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே சிடி ஸ்கேன் எடுப்பாங்க. ஸோ ப்ளீஸ் பெரிய ஸ்கேன்ஸ் அதுக்கு மறுக்க வேண்டாம், ஏன்னா அது மூலியமாக தான் இப்போ நான் சொன்ன 2 types எந்த டைப் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிளாசிஃபை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த ஸ்கேன் கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறமா ஒரு MRI எடுத்து எந்த இடத்துல எக்ஸாக்ட்லி பிரெயினில் பிரச்சனை, எந்த ரத்த குழாயில் பிரச்சனை, இது பெரிய ஏரியாவா சின்ன ஏரியாவா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்த ஸ்கேன். ஸோ இது பண்ணதுக்கு அப்புறமா சப்போஸ் சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதெல்லாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த பேஷண்ட்க்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலாங்கிற சில கிரைட்டீரியாவும் இருக்கு. அதில் சப்போஸ் ஃபால் ஆனாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களுக்கு IV, அதாவது கையில ஒரு நரம்பு மூலியமாகவே மெடிசன் கொடுத்து இதை கரைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எந்த கான்ட்ராஇண்டிகேஷனும் இல்லை, அதாவது இந்த மருந்து கொடுக்கறதுனால பிரச்சனை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது கொடுத்து ஈஸியாகவே கரைக்கலாம். இது கண்டிப்பாக ஒரு ட்ரீட் பண்ணக்கூடிய டிசீஸ் தான். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் பயப்படவும் வேண்டாம். சப்போஸ் இந்த கோல்டன் டைம்குள்ளே வரல, இல்லை பேஷண்ட் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காங்க, பக்கத்தில் சர்வீசஸ் இல்லை, ஒரு தெரிஞ்சதே ரொம்ப லேட்டாக தான் அப்படின்னாலும் இந்த மெடிசன் அவங்களுக்கு ரிவர்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் இட் வில் பி டிஃபிகல்ட். ஸோ அப்படி பட்சத்தில் என்ன பண்ணணும், ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னா இப்போ வந்த பிரச்சனையை மெதுவாக அவங்களுக்கு எப்படி நம்ம குணப்படுத்தி அவங்களோட முன்னாடி இருந்த அபிலிட்டிஸை எப்படி ரீகெயின் பண்ணி அவங்க அவங்க வேலையை பார்த்துக்க வைக்கிற அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணி கொடுக்கறது. இதுக்கு 3 இருக்கு. ஒன்று நான் சொன்ன மாதிரி வாய் குழறதுனால கண்டிப்பாக ஸ்பீச் தெரப்பி, இது அவங்களோட லாங்குவேஜ்க்கும் ஸ்பீக்கிங்க்கும், அதாவது எல்லாத்துக்குமே மசில்ஸ் தான் கண்ட்ரோல். ஸோ வாய் சுற்றி இருக்கிற மசில்ஸ்க்கு கண்ட்ரோல் கொடுத்து எப்படி ஸ்வாலோ பண்ணணும், அதாவது எப்படி முழுங்கணும் சாப்பிடும் போது, எப்படி பேசணும், அது எல்லாமே மெதுவாக ட்ரைனிங்கில் வரும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் தெரப்பி, இது வந்து அவங்களோட மசில்ஸ்க்காக ரெகுலராக டெய்லி அவங்க எக்ஸசைஸ் மூலமா பேலன்ஸ் கெயின் பண்ண வைப்பாங்க, கைக்கும் சரி காலுக்கும் சரி. இது எல்லாமே அபார்ட் ஃப்ரம் த பர்சன் கிவிங் தெரப்பி, பேஷண்ட்டுக்கும் ரொம்ப ஹை டிட்டர்மினேஷன் தேவை, ஃபேமிலி சப்போர்ட் தேவை for them to come out of this and slowly regain their functions. Next, occupational therapy. இது வந்து அவங்களோட டெய்லி டாஸ்க்ஸ், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ், டே டு டே அவங்களோட ஓன்

0: ஒர்க் அவங்க பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே தவிர காக்னிட்டிவ் ரீஹாப்னும் இருக்குது. ஏன்னா மெமரி, கான்சன்ட்ரேஷன், இந்த அபிலிட்டிஸும் நம்ம பெட்டர்மெண்ட் பண்ணி எப்பவும் போல திரும்ப கொண்டு வரணும். ஒன் திங் தட் வி ஹாவ் டு ரிமெம்பர் இஸ் தெர் இஸ் லைஃப் அண்ட் ஹோப் ஆஃப்டர் ஸ்ட்ரோக். வித் ரீஹாபிலிட்டேஷன் கண்டிப்பாக வி கேன் பில்ட் ஸ்ட்ரென்த், கேப்பபிலிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ் ஃபார் தெம் டு கண்டினியூ தேர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் டிஸ்பைட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக். ஸோ one important thing that I want to bring notice is 1 in 4 stroke survivors have another stroke அப்படின்னு நம்ம அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன்ல சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி ஸ்ட்ரோக் வந்தவங்க பிளட் ப்ரெஷரை கண்டிப்பாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அது தவிர கொலஸ்ட்ரால். ஸோ ரெகுலர் செக்கப்ஸுக்கு போய் அவங்க கொடுக்குற மாத்திரை, பிளட் ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி ட்ரைட்ரேட் பண்ணி கொடுக்குற மாத்திரை மருந்துகளை கரெக்டாக எடுத்து அண்ட் ரெகுலராக வீட்லேயும் பிபி கஃப் வாங்கி செக் பண்ணி நீங்கள் உங்களை கண்டிப்பாக இந்த விதத்தில் பார்த்துக்கணும். அதை தவிர ஈட்டிங் வெல், ஸ்டேயிங் ஆக்டிவ், இது எல்லாமே வில் ஹெல்ப் யூ ரெடியூஸ் த ரிஸ்க். அப்பார்ட் ஃப்ரம் ஆல் ஆஃப் திஸ் ஆல்சோ குவிட் ஸ்மோக்கிங், வெரி இம்பார்ட்டன்ட்லி ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப் மேனேஜ்மெண்ட். ஸோ சப்போஸ் இது உங்களால் ஆன் யுவர் ஓன் பண்ண முடியல அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு டேக் ஹெல்ப் ஃப்ரம் யுவர் சைக்கியாட்ரிஸ்ட். ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம அதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல, பட் இட் கேன் டெஃபினெட்லி ஹெல்ப் இன் மெனி வேஸ் தட் வி ஆர் நாட் அவேர் ஆஃப். அப்புறம் பிபி அண்ட் குளுக்கோஸ் கண்ட்ரோல், லைக் ஐ ஆல்ரெடி செட், உங்கள் ப்ரெஷர் அது தவிர சுகர், இது ரெண்டுத்துலையுமே கண்ட்ரோலில் வைக்கணும். இப்போ ஸ்ட்ரோக் வராதவங்க, இந்த ஹை ரிஸ்க் குரூப்பில் நாங்கள் இருக்கோம், இதை நான் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நான் ஆல்ரெடி சொன்ன டயட் அண்ட் ஸ்மோக்கிங் அண்ட் சுகர் ப்ரெஷர் இது எல்லாத்தையுமே தவிர உங்களோட வெயிட் கண்ட்ரோல், நீங்கள் உங்களோட ஏஜ் குரூப்க்கும் ஹைட்டுக்கும் ஏற்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வெயிட் இருக்கணும்னு இருக்குது. அந்த வெயிட் கண்ட்ரோலில் நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எடுத்து நீங்கள் வெயிட் கண்ட்ரோல் கொண்டு வரணும். அதை தவிர ரெகுலர் செக்கப்ஸ் போகும்போது, இப்போது நீங்கள் ஒரு மாத்திரை எடுக்கிறீங்க ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில், இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் வேறு மாத்திரை கொடுக்குறாங்க, எப்போவுமே அந்தந்த டாக்டர் கொடுத்ததை அங்கங்கே நம்ம கேட்டு வந்துடுவோம். பட் நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணணும்னா, இவங்க இது கொடுத்துருக்காங்க, இதோட நான் இது எடுக்கலாமா, இதுக்கும் இதுக்கும் எந்த ரியாக்ஷனும் இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக எப்போவுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், விச் மோஸ்ட் ஆஃப் அஸ் மிஸ் டு டூ. ஸோ இந்த பர்டிகுலர் டாக்டர்கிட்ட போகும்போது இதை பற்றி மட்டும் பேசலாம் அப்படின்னு இல்லை. ஸோ நீங்கள் போயிட்டு நீங்கள் எடுக்கிற எல்லா மாத்திரையோட காம்பினேஷன்ஸ்னால எந்த பிரச்சனை வராதா அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் தவிர 7 to 9 hours ஆஃப் ஸ்லீப் பர் நைட் ஃபார் அடல்ட்ஸ், ஈவன் மோர் ஃபார் சில்ட்ரன் அண்ட் கிட்ஸ் ரொம்பவே முக்கியம். இதை நம்ம ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறோம் இன் டுடேஸ் டே அண்ட் ஏஜ், பட் ப்ளீஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தட், டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எண்ட் திஸ் டாக் வித் ஒன் கோட் which is said by Ann Wilson Schaff. Good health is not something that we can buy. However, it can be an extremely valuable savings account. இந்த கோட் ஆக்சுவலி என்ன சொல்லுதுன்னா, நல்ல ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்மளால் விலை கொடுத்து வாங்கக்கூடியதில்லை, ஆனால் அது நம்மளுக்கு ஒரு நல்ல முதலீடு மாதிரி. ஸோ இதை ஞாபகம் வச்சு எல்லாருமே உங்களோட உடல் நலத்தையும் மனநலத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் கூட இருக்கிறவங்களையும் நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்க முடியும்.
1: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் பங்கு பெற 0449-298-6003 மற்றும் 0449-249-8735 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்களே, இன்று இரவு 8:15 எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்திற்காக மனோ சுஜாதா பாடியிருக்கும் பாடல்.

0: செய்தி கதம்பம்.
1: இன்றைய செய்தி கதம்பத்தில் மூட்டுவாத சிகிச்சையில் இயன்முறை மருத்துவத்தின் முக்கிய பங்கு குறித்து இயன்முறை மருத்துவர் புண்ணியகோடி அளித்த சிறப்பு பேட்டி, மத்திய மாநில அரசுகளால் செயல்படுத்தப்படும் முதியோர் நல மேம்பாட்டு திட்டம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. இன்று உலக மூட்டுவாத தினம் கடைபிடிக்கப்படுகிறது. மூட்டுவாத சிகிச்சையில் இயன்முறை மருத்துவம் முக்கிய பங்காற்றுகிறது. இதுகுறித்து தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் புண்ணியகோடி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். அவர் பேசுகையில்,
2: ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 12 உலக மூட்டுவாத தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தின் நோக்கம் மூட்டுவாதம், மூட்டுகள், தசைகள், எலும்புகளை பாதிக்கும் இந்த நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். இந்த ஆண்டின் கருப்பொருள் உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள் என்பதாகும். இந்த விழிப்புணர்வு முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா, ஆரம்பகால நோய் கண்டறிதல், தகுந்த மருத்துவ சிகிச்சை மற்றும் பிசியோதெரபி மருத்துவம் மற்றும் மறுவாழ்வு பயிற்சிகளின் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முடியும் என்பதாகும். மூட்டுவாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரே ஒரு நோய் அல்ல, மூட்டுகளை பாதிக்கும் பல்வேறு நோய்களின் பொதுவான பெயராகும். கீல்வாதம் அப்படின்ட்டு சொல்லுவோம், ஆங்கிலத்தில் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இது முழங்கால், இடுப்பு, கைவிரல்கள், முதுகு தண்டு, மூட்டில் உள்ள குருத்தெலும்பு உள்ளிட்ட திசுக்களை வந்து பாதிக்கும். இது பொதுவாக வயது மூப்பின் காரணமாகவும், அதிக உடல் எடை, முந்தைய மூட்டு காயங்கள் ஆகியவற்றின் மூலமாகவும் இந்த கீழ்வாதம் ஏற்படும். அடுத்து இரண்டாவது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எனப்படும் முடக்குவாதம். இது தன்னோய் தாக்குதல் மூலம் ஏற்படும் ஒரு அயற்சி நோயாகும். குறிப்பாக கைவிரல்கள், மணிக்கட்டுகள், பாதங்களில் சிறிய மூட்டுகள் பாதிக்கப்படலாம். நீண்ட நேர காலை இறுக்கம், வீக்கம், சோர்வு ஏற்படுதல், ஆரம்பத்திலேயே மருத்துவ சிகிச்சை பெறுவதன் மூலம் இந்த முடக்குவாதம் எனப்படுகின்ற ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸும் நாம்

0: கட்டுப்படுத்தலாம். அடுத்து மூன்றாவதாக குழந்தைகளுக்கான மூட்டுவாதம், இது ஆங்கிலத்தில் ஜுவைனைல் இடியோபதிக் ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லுவோம். குழந்தை பருவத்தில் ஏற்படும் இந்த அயற்சி மூட்டுகளில் வலி, அதே மாதிரி அவங்க காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே அவங்க கால்களை வந்து நீட்டி மடக்க முடியாது, நடக்கும்போதே ஒரு தள்ளாட்டம் இருக்கும், இதனால் பள்ளிக்கு போக முடியாது, விளையாட்டிலும் ரொம்ப பெரிய ஆர்வம் இருக்காது. ஸோ இது வந்து ஜுவைனைல் இடியோபதிக் ஆர்த்ரைட்டிஸ் எனப்படுகின்ற குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற நோய். நான்காவது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கவுட் எனப்படும் கீழ்வாத படிக நோய் அப்படின்ட்டு சொல்லுவோம். இது வந்து யூரிக் அமிலத்திலிருந்து உருவாகும் படிகங்கள் வந்து மூட்டுக்கல்ல வந்து படிவதால கீழ்வாத படிக நோய் ஏற்படுகிறது. குறிப்பா பெருவிரல் மூட்டில் திடீரென கடுமையான வலி, செவந்து போகும் மற்றும் வீக்கம் ஏற்படலாம். அதே மாதிரி சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் அச்சு மூட்டு தண்டு அயற்சி நோய் ஆகியவை இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து இந்த மூட்டு அயற்சி நோயை நம்ம குறிப்பாக குறிப்பிடுறோம். உலக சுகாதார அமைப்பின் 2019 ஆண்டின் கணக்கின்படி உலகத்தில் மொத்தம் 52 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஸோ மூட்டுவாதத்தில் பிசியோதெரப்பியின் முக்கியத்துவம் அப்படின்றத பார்ப்போம். பிசியோதெரப்பி மருத்துவம் என்பது மூட்டுவாதத்திற்கான முழுமையான சிகிச்சையின் மிக முக்கியமான அங்கமாகும். வலி வந்து ரொம்ப கடுமையாக ஆகிற வரைக்கும் காத்திருக்காம மூட்டுகளின் இயக்கத்தையும் தசை வலிமையை பராமரிக்கவும் அன்றாட செயல்பாடுகளை தொடரவும் இந்த பிசியோதெரப்பி மருத்துவம் மிக அவசியமானது. இதில் பிசியோதெரப்பி மருத்துவத்தில் நம்ம வந்து வலியை வந்து கட்டுப்படுத்தி தசை வலிமையை அதிகரிக்கலாம். அதாவது தொடை தசைகள், இடுப்பு தசைகளை வலிமையாக்குவதன் மூலமாக இந்த மூட்டுகளின் வலியை நம்ம பெருவளவு நம்ம குறைக்கலாம். அதே மாதிரி மூட்டு அசைவு திறனை பராமரித்தல், இந்த மூட்டுகள் வந்து ரொம்ப வலியாக இருக்கிறதுனால கை கால்களை வந்து நீட்டி மடக்க முடியாது, ஒரு உரிய பிசியோதெரப்பி மருத்துவம் நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா இந்த அசைவு திறனை வந்து அதிகப்படுத்தலாம். அதே மாதிரி நடக்கும்போது சமநிலை, அப்புறம் நடக்கிறதுல வந்து ஒரு 2-3 படி அடி எடுத்து வைத்தவொடனேவே அவங்களுக்கு வலி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. குறிப்பாக பிசியோதெரப்பி மருத்துவம் செய்யறதன் மூலமாக இந்த பேலன்ஸ், நடக்கிறதுல ஏற்படுகின்ற வலி ஆகியவற்றை மிக அதிகமாக குறைத்து அவர்கள் நார்மலுக்கு கொண்டு வரலாம். அதே மாதிரி நீண்டகால உடல் நலத்தை மேம்படுத்துறதுக்கு நடைப்பயிற்சி, சைக்கிள் பயிற்சி, நீச்சல் பயிற்சி, மது மற்றும் புகைப்பிடித்தல் கண்ட்ரோல் பண்ணி ஆரோக்கிய வாழ்வு வந்து ஏற்படுத்துவதன் மூலமாகவும் பாதுகாக்கலாம்.
1: மத்திய மாநில அரசுகளால் செயல்படுத்தப்படும் முதியோர் நல மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து எமது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்திகள்.
2: மூத்த குடிமக்களை எளிதில் பாதிக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளுக்குள் பாலினம், இயலாமை, மனநலம் போன்றவற்றிற்கு இடையேயான முரண்பாடுகளை கருத்தில் கொண்டு தக்க நேரத்தில் மூத்த குடிமக்களுக்கு ஊட்டச்சத்துடன் கூடிய உணவு, சுகாதார சேவை, இருப்பிட வசதி, துன்புறுத்தலில் இருந்து பாதுகாப்பு, தேவையான தகவல், சட்ட உதவி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் ஆகியவற்றை வழங்கி முதியோர் ஆரோக்கியத்துடன் கண்ணியமான வாழ்க்கை வாழ மத்திய மாநில அரசுகள் முதியோர் நல மேம்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றன. நாமக்கல் மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் அக்டோபர் மாதம் முழுவதும் உலக முதியோர் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்டு வருகின்றன. மாவட்டத்தில் முதியோர்களை பராமரிக்கும் 14 இல்லங்களில் 300க்கும் மேற்பட்டோர் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக பராமரிக்கும் கரங்கள் நிலையத்தில் முதியோர் நல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் முதியோருக்கான 5 நாள் டிஜிட்டல் மற்றும் நிதிசார் கல்வி அறிவு, யோகாசனங்கள் பயிற்சி, மருத்துவ முகாமும் நடத்தப்பட்டன. இதில் நாமக்கல் மாவட்ட சமூக நல அலுவலர் முனைவர் பா கௌரி, தொண்டு நிறுவனர் நிர்வாக அரங்காவலர் இ பீட்டர் செல்வராஜ், இயற்கை மருத்துவம் மற்றும் யோகாசன பயிற்சி செல்வலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டு முதியோருக்கு பல்வேறு பயிற்சிகளை வழங்கினர். முதியோர்களை எளிதில் சிக்க வைக்கும் டிஜிட்டல் கைது, மோசடி அழைப்புகள், ஏடிஎம் ரகசிய எண்களை பகிர்தல், போலியான லிங்கை தொடர்தல் உள்ளிட்ட பல்வேறு இணையதள மோசடிகளிலிருந்து முதியோர் தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் எளிமையான முறையில் முதியோர் செய்து கொள்ளும் யோகாசனங்கள் செய்து காட்டப்பட்டன. தொடர்ந்து முதியோருக்கு மருத்துவ பரிசோதனைகளும் செய்யப்பட்டன.
3: நம்மளுக்கு கிஃப்ட்னு சொல்லக்கூடிய உடலை வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு யோகா பயிற்சி, அட்லீஸ்ட் ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் ஆகும். அவங்க ரெகுலரா ஒரு சன்லைட்ல ஒரு 10 மினிட்ஸ் பண்ணும்போது அவங்க உடல் வலிமை பெறுது. அதே போல மன வலிமைக்காக மூச்சு பயிற்சி, கண்டிப்பா நம்ம மனசையும் நம்ம உடம்பையும் இணைக்கிறது கருவி வந்து மூச்சு பயிற்சி.
2: மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வரும் முதியோர் நல மேம்பாட்டு திட்டம் நாட்டில் மூத்த குடிமக்களின் உரிமை, நலன், பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தி வருகின்றன.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். இந்திய ராணுவ வீரர்களுக்கு தரமான பாரத் அரசி வழங்கும் வரலாற்று சிறப்பு மிக்க திட்டத்தை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக இன்று தொடங்கியுள்ளது. இதுகுறித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் எல்லைகளை காக்கும் நமது முப்படை வீரர்களின் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் வகையில் இந்திய

0: ராணுவத்திற்கும் இந்திய உணவுப் பொருள் கழகத்திற்கும் இடையே புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதுடன் நமது ராணுவ வீரர்களின் உடல் நலம் மற்றும் உணவு தேவையை பூர்த்தி செய்ய வகை செய்கிறது என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் அடுத்த தலைமுறைக்கான மருந்துகளை கண்டறியும் நோக்கில் மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழ் இயங்கும் தொழில்நுட்ப மேம்பாட்டு வாரியம் பெங்களூருவை சேர்ந்த பெப்ட்ரிஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனத்துடன் முக்கிய ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன்படி ஆராய்ச்சி மேம்பாடு மற்றும் கண்டுபிடிப்பு நிதியின் கீழ் 86 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட இருப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தசைநார் கோளாறுகள் மற்றும் புற்றுநோய்க்கான முடிவுதிர்தல் பிரச்சினை, நரம்பியல் பாதிப்பு பிரச்சினை மற்றும் தசை சிதைவு நோய்க்கான 4 மருந்து மூலக்கூறுகள் அடுத்த 3 ஆண்டுகளில் தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தப்பட இருப்பதாகவும் அந்த அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவுடன் வளர்ச்சியடைந்த தமிழகம் என்னும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தமிழக பயணம் அமைந்திருந்ததாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். பிரதமரின் தமிழக வருகை குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சென்னையில் பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்கி வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் மாறிவரும் தமிழகத்தின் புதியதொரு பரிமாணத்தை பிரதமர் உலகிற்கு வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். தொன்மையான ஆன்மீக பாரம்பரியமிக்க ஆலயங்கள் முதல் நவீன மெட்ரோ ரயில்கள் வரை தமிழ்நாட்டின் பன்முக வளர்ச்சியை பிரதமர் தனது உரையில் சுட்டிக்காட்டியதையும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பண்பாட்டு பெருமை, அறிவியல் முன்னேற்றம் மற்றும் நவீன உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் சங்கமமாக தமிழகம் திகழ்கிறது என்பதையும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இந்த நிகழ்வின் மூலம் எடுத்துரைத்ததாக திரு கிரண் ரிஜிஜூ குறிப்பிட்டுள்ளார்.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
3: செட்டில்மென்ட் பனே ஔர் பீ ஆசான்.
4: RBI கேட்டா ஹை.
3: ஜான்கார் பனியே, சதர்க் ரஹியே.
4: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மை முனிஷ் சர்மா. वाणिज्य और उद्योग मंत्री पीयूष गोयल ने कहा है कि देश के युवाओं को नए विचारों, नवाचार और स्पष्ट उद्देश्यों के साथ भारत की विकास यात्रा में सक्रिय भागीदारी निभानी चाहिए। नई दिल्ली में आज दिल्ली संवाद 2026 में श्री गोयल ने वैश्विक चुनौतियों के बावजूद भारत की प्रगति और चुनौतियों से निपटने की क्षमता का उल्लेख किया। उन्होंने कहा कि 140 करोड़ की आबादी वाला भारत और उसकी युवा शक्ति देश की बड़ी ताकत है। जहां कई देशों में बुजुर्गों की आबादी बढ़ रही है, वहीं भारत में युवाओं की संख्या अधिक है। श्री गोयल ने विश्वास व्यक्त किया कि वर्ष 2047 तक भारत की अर्थव्यवस्था 30 ट्रिलियन डॉलर की हो जाएगी। श्री गोयल ने आज ही नई दिल्ली में भारत ब्रिटेन संयुक्त आर्थिक और व्यापार समिति की 16वीं बैठक की सह अध्यक्षता भी की। इस बैठक का उद्देश्य साझा व्यापार और आर्थिक प्राथमिकताओं को आगे बढ़ाना था। श्री गोयल ने सतत सहभागिता, सुदृढ़ संस्थागत तंत्र और बेहतर सहयोग के माध्यम से भारत ब्रिटेन आर्थिक सहयोग को और बढ़ाने के लिए भारत की प्रतिबद्धता को दोहराया। उन्होंने कहा कि इससे दोनों देशों के व्यवसायों के लिए नए अवसर खुलेंगे। मुख्य न्यायाधीश न्यायमूर्ति सूर्यकांत ने कहा है कि सर्वोच्च न्यायालय के दरवाजे सभी के लिए खुले हैं। इंडिया ब्लॉक की मीटिंग की मांग पर न्यायमूर्ति सूर्यकांत ने कहा कि उन्हें कल ही मिलने के लिए एक चिट्ठी मिली थी। उन्होंने कहा कि कल रात ही इसका जवाब दे दिया गया था और उनसे न मिलने की वजह भी बता दी गई थी।
5: सुप्रीम कोर्ट के द्वार सबके लिए खुले हैं। कोई भी पिटीशन, किसी भी, कोई भी, चाहे वो आम नागरिक है या कोई माननीय सदस्य है किसी इलेक्टेड बॉडी का, कोई भी है, भारत का हर नागरिक का उसका अधिकार है, वो हमारे पास आए, हम कानून की व्यवस्था और कानून के अनुरूप सुनवाई करेंगे और जो जिसको बनता है उसको जरूर उसका अधिकार वो देंगे।
4: भारतीय जनता पार्टी ने कांग्रेस नेता और लोकसभा में विपक्ष के नेता राहुल गांधी पर संवैधानिक संस्थाओं को कमजोर करने और देश

0: has designated three new venues for protests and demonstrations: Ramlila Ground, Burari Ground and CBD Ground in East Delhi. In an order, Delhi Police Commissioner Anurag Kumar announced that Jantar Mantar has been denotified as a designated protest site. The entry and exit gates of all metro stations in Delhi are now open. DMRC said the interchange facility at all the concerned metro stations is also available. The Bharati Janata Party BJP has accused the Congress leader and the leader of opposition in the Lok Sabha, Rahul Gandhi, of weakening the constitutional institutions and tarnishing the image of the country. Briefing media in New Delhi today, senior BJP leader and party MP Anurag Singh Thakur alleged that whenever the Congress party suffers electoral defeat, it sometimes raises questions on electronic voting machines and sometimes on the Election Commission. Mr. Thakur said that Congress should produce evidence instead of making accusations only. Centre has urged all states and union territories to ensure the prominent display of rates charged for services and facilities offered by clinical establishments. The move aims to empower patients to make informed healthcare decisions, prevent billing-related disputes, and strengthen trust in healthcare services. The 2026 Nobel Prize in Economics has been awarded to American economists Robert E. Hall and Michael Woodford for developing macroeconomic models that help policymakers stabilize economies during booms and recessions. The Royal Swedish Academy of Sciences said their work has strengthened the theoretical basis for fiscal and monetary policies. As India hosts the first BIMSTEC Home Ministers meeting in New Delhi tomorrow, Home Minister Amit Shah has welcomed all the participating Home Ministers and member state delegations. In a social media post, Mr. Shah said, the meeting underscores the shared resolve of BIMSTEC countries to combat terrorism, transnational organized crime, narcotics radicalization, trafficking, illicit financial flows, and cyber threats. He noted that the nations remain committed to building a safer, stronger, and more secure BIMSTEC region through decisive coordination. And that is the end of this news bulletin.
1: நேரம் 8:10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை நேர்களே, இன்று 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இதில் பங்கு பெற 044-298-6-00-37 மற்றும் 044-249-78-735 ஆகிய எண்களை தொடர்பு கொண்டு வேளாண்மை சம்பந்தமான உங்களது சந்தேகங்களுக்கு பதில் பெற்றுக்கொள்ளுங்கள்.
2: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பாராமிலிட்ரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश.
3: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.

0: நேயர்கள் கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மைய தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ள 044-29-86-00-37 மற்றும் 044-29-87-355 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறார் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சரவணன் அவர்கள்.
2: நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய அறிவிப்பாளர் ரத்னா அவர்கள் சொன்னது போல இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. ஹலோ ஃபார்மர்ஸ், வாரந்தோறும் திங்கட்கிழமை என்று நாங்கள் உங்களோடு இணைகிறோம். நீங்களும் எங்களோடு உங்கள் கருத்துக்களோடு இணைகிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நீங்கள் உங்கள் கருத்துக்கள்

0: பதிவு செய்ய வேண்டும். அறிவிப்பாளர் சொன்னது ரெண்டு தொலைபேசி எண்கள் இருக்குது, உங்களுக்கு நினைவில் இருக்கும். 044 இது இணைப்பு எண், 2989800037 இது ஒரு எண். மற்றொரு தொலைபேசி எண் 2498-7355. இந்த இரண்டு எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கமே விவசாயத்தில் நமக்கு ஒரு நாட்டம் வேணும், எல்லாருக்கும் நாட்டம் வேணும். எல்லோரும் மூணு வேளை சாப்பிட்றோம், அதனால் எல்லாருக்கும் ஒரு நாட்டம் வேணும். நம்முடைய குலத்தொழில் இது, யார் கேட்டாலும் சொல்லுவாங்க நாங்கள்லாம் விவசாயம் பண்ணி அங்கேருந்து வளர்ந்து வந்தவங்க தாங்க, கிராமத்திலேருந்து வந்தவங்க தாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதனால் அதுபோல் இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யணும், விவசாயத்தின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லணும். முக்கியமாக நகர்ப்புறங்களில் வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய வீட்டு தோட்டம் பற்றி சொல்லணும், மாடித்தோட்டம் பற்றி சொல்லணும், தங்கள் வீட்டில் இருக்கிற ஒன்று ரெண்டு செடி கொடிகளை பற்றி பரிமாறிக்கணும். அதுதான் முக்கியமான நோக்கம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பதிவு செய்கிறதுக்கு வாங்க, நாங்கள் தயாராக இருக்கோம் உங்களை வரவேற்க. பொதுவாக பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து இப்போ நிறைய வந்து இயற்கை விவசாயத்தில் நாட்டம் காட்டுறாங்க. ஏன் இயற்கை விவசாயத்தில் நாட்டம் காட்டுறாங்க? யாருக்கும் எந்த நோயினுடையும் வந்துடக்கூடாது. இப்போ ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு, விழிப்புணர்வு வந்துருச்சு. அதனால் விழிப்புணர்வில் மக்கள் வந்து ரசாயனங்களை நாம் பயன்படுத்தக்கூடாது, ரசாயன உரங்களை பயன்படுத்தி அதன் மூலமாக விளைவிக்கப்பட்ட விளைபொருட்களை சாப்பிடும்போது நமக்கு ஏதாவது வந்துடுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு இப்போ மக்கள் மத்தியில் இருக்குது, அதை இன்னும் நிறைய அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் ஒரு முதல் நேயர் வந்துட்டாங்க. யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் பேசுகிறீங்க?
1: நான் திருவள்ளூர்லேருந்து ஜீவராணி பேசுகிறேன்.
0: ஜீவராணி, நல்லா இருக்கீங்களாமா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். திருவள்ளூரா? திருவள்ளூர் பக்கத்துலையா?
1: திருவள்ளூர் பக்கத்தில்.
0: என்ன ஊர்?
1: நுங்கம்பாக்கம். அது நுங்கம்பாக்கம்னு சொன்னால் நீங்கள் சென்னையில் இருக்கிற நுங்கம்பாக்கம்னு நினச்சிட்டீங்க.
0: அதுதான் நான் அதை சொல்லுங்கள். பாருங்கள், நீங்கள் என்ன கேள்வியை கேட்க விடல. அடுத்த நல்ல வேலை அப்படியே அடைச்சிட்டிங்களே வாய.
1: இங்கே இருக்கு சார், அது திருவள்ளூர் பக்கத்தில் நுங்கம்பாக்கம்னு ஒரு சின்ன கிராமம்
0: இருக்கு.
1: இருக்கு.
0: எவ்வளோ பெரிய ஊர்மா அது? எத்தனை வீடுகள் இருக்கும் அந்த ஊரில்? நுங்கம்பாக்கத்தில்
1: இப்போ அது வந்து ரெண்டு ஊர் சேர்த்து ஒரு பஞ்சாயத்து. நாங்க வந்து இப்போ இருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு ஏரியால வீடு கட்டியிருக்கோம்.
0: எக்ஸ்டென்ஷன் ஏரியால இருக்கீங்க?
1: ஆமா, அந்த மாதிரி இருக்கும், வெளியில இருக்கும்.
0: சரிங்க சரிங்க.
1: இந்த ஊருக்கு உள்ள இல்ல,
0: கொஞ்சம் தள்ளி
1: டெவலப் ஆகிற அந்த ஏரியால இருக்கும்.
0: திருவள்ளூருக்கும் உங்க ஊருக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும்?
1: எங்களுக்கு வந்து ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும் சார்.
0: 8 பக்கத்துல தான் இருக்கீங்க?
1: ஆமா, பக்கம் தான் எங்களுக்கு.
0: ஒரு ஒரு ஒரு மூச்சை விட்டுட்டு அடுத்த மூச்சுக்கு திருவள்ளூருக்கு வந்துடலாம்.
1: போயிட்டாங்க வெட்டாம. அதுல வந்து ஒரு 2 மாசம் ஆயிடுச்சு கொளவிட்டு.
0: சரி,
1: ஏலக்கி.
0: நல்லா இருக்கும்.
1: அது வந்து இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. கரெக்டா இப்ப லைன் கிடைக்கும், எனக்கு அது கேக்குறதுக்கு வசதியா போச்சு.
0: எவ்வளவு, எத்தனை மாசத்து மரம் அது?
1: அது கொளவிட்டு 2 மாசம் ஆச்சு.
0: அதுக்கு முன்னாடி கட்டையில இருந்து ஞாபகம் இல்ல?
1: அது ஞாபகம் இல்ல சார். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட இருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல, ஒரு 10 மாசம் இருக்குமா?
0: சரி, நான் இப்ப அடுத்த கேள்விக்கு வர்றேன். அந்த கொளவிட்டு இருக்குல்ல?
1: ஆமா.
0: அதுல எத்தனை சீப்பு இருக்கு?
1: பாருங்க,
0: மஞ்சள் திரும்பி இருக்கான்னு பாருங்க. மஞ்சள் திரும்பும், காய் பச்சை வந்து அப்படியே மஞ்சள்
1: பச்சையா தான் இருக்கு. நான் அது காலையில இருந்து பாத்துட்டே இருக்கேன், என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருக்கேன். இன்னும் அந்த கொலைய வெட்டல.
0: முதல்ல நாளை காலையில என்ன பண்ணுங்க, கொலைய வெட்டிடணும். கொலையை விட்டுட்டு கீழே அடியில் இருக்க 8 சீப்பு சொன்னீங்க, மேலே இருக்கிற 4-5 சீப்பை நல்லா முதல்ல தனியாக எடுத்துருங்க.
1: தனியாக எடுத்துருங்க?
0: ஆமாம், எடுத்துருங்க. இந்த 5 சீப்பை தனியாக எடுத்துருங்க, 3 சீப்பை தனியாக எடுத்துருங்க. 5, 3, 8 சீப்பு இருக்கு இல்லையா? அந்த 5 சீப்பை மட்டும் என்ன பண்ணுங்க, தனியாக பழுக்க
1: வைங்க. எப்படி சார்? ஒரு பையில போட்டு வைக்கணுமா?
0: ஒரு பையில போட்டு வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய தவளை பானை இருந்துச்சு, அந்த தவளை பானைக்குள்ளே வச்சு ஒரு பத்தியை கொளுத்தி வச்சிடலாம்.
1: அப்படிங்களா? ஊதுபத்திங்களா?
0: ஊதுபத்தி. ஆ, அது இருந்தா இப்ப ஒரு

0: கொளுத்தி வச்சுட்டு விட்டுருங்க. விட்டுட்டீங்கன்னா அதை அப்படியே மூடியே வச்சுருங்க.
1: காற்று போகாமல் முன்னுமா?
0: சும்மா கவுத்து வச்சுருங்க, நான் தலையில் கவுத்து வச்சுருங்க.
1: ஆ சரி,
0: அது மாதிரி செஞ்சுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த வாழை மரத்திலே நமக்கு பழைய மட்டை இருக்கும்.
1: ஆமாம் இருக்கு.
0: ஆ, அந்த பழைய மட்டை, காஞ்சி போன மட்டையாக இருக்கும். அந்த மாதிரி மட்டையில் இந்த அஞ்சு சீப்பையும் நல்லா சுற்றி ஒரு அந்த பானைக்குள்ளேயோ தவளை பானைக்குள்ளேயோ அல்லது மண்பானைக்குள்ளேயோ சொல்லி உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு கவுத்து வச்சுருங்க, அல்லது சும்மா கூட வைக்கலாம், தப்பு இல்லை. அது மாதிரி வச்சிட்டீங்கனாலும் பழுத்துறோம். மீதி மூணு சீப்பு
1: எவ்வளோ நல்ல சார் அது பழுக்கணும், ஏன்னா நம்ம அதுக்கு மேலே வச்சு சாப்பிடணுமா வேணாமா?
0: ஒன்றும் இல்லை, நீங்கள் தினமும் ரெண்டு நாளைக்கு கொண்டே அதை எடுத்து பார்க்கலாம், நீங்கள் தப்பே கிடையாது. எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, மஞ்சள் திரும்பிடும். மஞ்சள் திரும்பிச்சுன்னா உங்களுக்கு பழுக்க ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அது ஒன்று. மரம் உழுந்துருச்சு இல்லையா? மரம் உழுந்துச்சுன்னா அது கீழே வந்து என்ன பண்ணுங்க, அடியில் இருக்கிற
1: மொத்தமா வேணும் சார். அந்த கொலைக்கும் பாதியில முடிஞ்சிச்சு, காத்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு.
0: நாம எப்பயுமே ஒரு வேலை செய்யணுமா, அதை நம்ம செய்யாம விட்டுருக்கோம். அந்த நட இந்த மாதிரி
1: ஒரு ஏணியை வச்சு முட்டு கொடுத்துருந்தோம் சார், அது ஒரு வேலைக்காக எடுத்த கேப்ல அது விழுந்துச்சு சார். இப்போ
0: எல்லாமே கேள்வியும் நானே பதிலும் நானே. நீங்க
1: இல்ல, நீங்க அதை சொல்றீங்க இல்லைங்களா, அந்த வியாழக்கிழமை நான் நிறைய ஃபாலோ பண்ணுவேன், நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு, அதனால நிறைய ஃபாலோ பண்ணி செய்யறேன். அது எடுத்த வீட்டு வேலைக்காக அந்த ஏணியை எடுத்தோம், கொஞ்சம் அந்த கேப்ல அது விழுந்துருச்சு.
0: அந்த எடுத்த நேரத்துல அந்த இடத்துல ஒரு குச்சை வச்சு முட்டு கொடுத்துருக்க வேண்டாமா?
1: அதுதான், அந்த காத்து அதுக்குள்ள வரும்னு தெரியாது.
0: இயற்கை கூட தான் நம்ம எப்பயுமே போட்டியே போடக்கூடாது, இதுதான் நமக்கு ஒரு பெரிய பாடம். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த முறையெல்லாம் என்ன பண்ணுங்க, நல்ல பெருசாக ரெண்டு சவுக்க கழி வாங்கி வச்சுக்கிங்க வீட்டில். எப்பயுமே என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொலை விட்டுச்சுன்னா கொலை விட்டுற இடத்துல அப்படியே ரெண்டு எக்ஸ் டைப்பில் கட்டி முட்டு கொடுத்துடணும். முட்டு கொடுத்துட்டிங்கன்னா அது மாதிரி ஆகவே ஆகாது.
1: சரிங்க சார்.
0: ஆமாம், அது மாதிரி பண்ணிவிடுங்க. அந்த தண்டு இப்போ நீங்கள் கொலையை வெட்டிடுவீங்க, கொலை வெட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தண்டு இருக்கும், தண்டு பாகத்தையும் எடுத்துக்கலாம். சமைச்சு சாப்பிட்றது நல்லது. சிறுநீரகத்தில் கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெளியில் வந்துடும், அதுக்கான ஒரு நல்ல தீர்வு அது.
1: ஆமாம் சார்.
0: அதனால் அதை எடுத்து வச்சுங்க.
1: அப்புறம்
0: சொல்லுங்க,
1: சப்போட்டா செடிக்காக கேட்டிருந்தேன் இல்லைங்களாங்க சார், உங்ககிட்ட நீங்க கொத்தி விட்டு அந்த வேர் கொஞ்சம் கட் ஆகிற மாதிரி கொத்தி விடுறீங்க இல்லைங்களா?
0: ஆமாங்க.
1: அது நான் பண்ணினேன் சார், இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, செடி நல்லா தான் இருக்கு. அதாவது முன்னைக்கு இப்போ நல்லா இருக்கு,
0: ஒரு வித்தியாசம் தெரியுது.
1: ஆமா, வித்தியாசம் தெரியுதுங்க சார். அப்புறம் வந்து நான் வீட்டுல பயோ என்சைம் போட்டு வச்சிருக்கேன், அது கொஞ்சம் ஊத்தி விட்டேன் நான் அதுல.
0: அது என்னமா பயோ என்சைம் சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.
1: பயோ என்சைம்னா வந்து நம்ம காய்கறி வேஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா சார்?
0: ஆமா.
1: அதாவது நீங்க பஞ்சகவ்யா செய்வீங்க இல்லையா, அதே மெத்தட் தான். வீட்டுல இருக்கிற காய்கறி வேஸ்ட் எல்லாம் போட்டு அத ஒரு 90 நாள் நம்ம அதை ஊற வச்சு வெள்ளம் கூட வெள்ளம் போட்டுருந்தோம் கொஞ்சம்.
0: சரி,
1: வேற எதுவும் போடக்கூடாது. சக்கரை போட்டோம்னா ஒயிட்
0: ஜீனி போடக்கூடாது, நாட்டு சக்கரை போடணும்.
1: நாட்டு சக்கரை போடலாம் இல்லைன்னா வெள்ளம் போடலாம்.
0: வெள்ளம்
1: போட்டோம்னா அது 90 டேஸ், அதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டோம்னா அது எவ்வளவு வருஷம் ஆனாலும் அதுக்கு எக்ஸ்பைரி கிடையாது, நம்ம எவ்வளவு வருஷத்துக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
0: சரி,
1: அது வந்து நம்ம சுத்தமா செஞ்சோம்னா ஒரு ப்ரிசர்வேட்டிவாவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம சாப்பிடுற பொருளுங்க இல்ல வேற எதுக்காவது கூட நம்ம கிளீனா பண்ணினா பண்ணலாம், இல்ல ஒரு ஜென்ரலா பண்ணா செடிக்கு நல்லா இருக்கு. இப்ப ஊத்துனேன், அது கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் எதுக்காக போட்டிருக்கேன்னா, நான் சோப்பு செய்யறேன், அதனால அதை யூஸ் பண்ணி சோப்பு
0: செய்யறேன்.
1: அதனால நான் அது நிறைய போட்டிருக்கேன், லெமன் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் செம்பருத்தி, அதுக்கப்புறம் ஆரஞ்சு, அந்த மாதிரி குப்பமேனி அதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் சார் நான் நிறைய.
0: சூப்பர்மா,
1: அதனால அதெல்லாம் செடிக்கும் கொடுக்குறேன், செடிக்கு கொடுத்தா நல்லதா இருக்கு அது.
0: சரி, அதையே கூட நீங்க உங்களுடைய இந்த சப்போர்ட்டாக்கும் கொடுத்துருக்கீங்க இல்ல?
1: ஆமா, இப்போ நீங்க அன்னைக்கு பேசின உங்ககிட்ட நீங்க சொன்னப்போ அதை கட் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் ஊத்தி இருக்கேன் சார் அதுக்கு நானு. அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நான் கொத்தி விட்டேன், கொத்தி விட்டுட்டு
0: கொத்தி விட்டேன்.
1: இன்னைக்கு இப்ப செடி வந்து கொஞ்சம் தெளிவா தான் இருக்கு.
0: சரி,
1: ஏன்னா மழை வந்தா சரியாயிடும், வெயில் தான் தாங்க மாட்டேன்.
0: இல்ல, இப்ப இந்த வாரத்துல மழை சொல்லிருக்காங்க, மழை வரும்ங்கிற ஒரு நம்பிக்கையோட இருப்போம் நம்ம.
1: பிரார்த்தனை பண்ணுவோம் சார்.
0: ஆமாங்க, ஆமாங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா உங்கள்கிட்ட பேசுனது எங்களுக்கு மகிழ்ச்சி.
1: ரொம்ப நன்றி சார் உங்க ஆலோசனைக்கு.
0: நன்றிம்மா, நன்றி. இது ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? கட்டாயிடுச்சே இணைப்புல. ஒரு நிகழ்ச்சியில் ஒருத்தர் வந்து வென்று சென்று விடுவார், அதுபோல் இப்பையும் வந்து வென்று சென்று விட்டார், மறுபடியும் வருவார், வந்த உடனே பார்த்துருவோம். இது ஹலோ ஃபார்மர்ஸ்.

0: 4:4 இது இணைப்பேன்.
1: ஒரு ஒரு
0: நேயரா
1: நேயர் வருகிறார்.
0: வருங்களா? வரட்டும். வந்துட்டாங்க.
2: ஹலோ
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: ஐயா வணக்கம், சொல்லுங்க.
2: திருவள்ளூர் டெல்லி ஐயா.
0: எல்லாம் திருவள்ளூர்காரங்க, நீங்க குத்தகை எடுத்துட்டீங்க. ஜீவராணின்னு ஒரு அம்மா திருவள்ளூர்ல இருந்து பேசுறாங்க.
2: நல்ல கருத்துங்கெல்லாம் சொன்னாங்க ஐயா.
0: ஆமா, திருவள்ளூர் டெல்லி ஐயா வந்துட்டாரு.
2: நம்ம ஒரு அட்னஸ் போட்டாதான் ஐயா நமக்கு அது ஒரு உற்சாகமா இருக்கு.
0: வந்துட்டோம்ல, வந்துட்டோம்ல
2: சொன்னாங்கல்ல, அது ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் சீக்கிரம் பழுக்கணும்னா கொஞ்சம் வெயில்ல வச்சு அந்த நீங்க சொன்ன மாதிரி சொன்னா சீக்கிரம் பழுத்துறேன் ஐயா. அப்படி வேணும்னா
0: கொஞ்ச நேரம் வெயில்ல வைக்கணும்.
2: ஆமா ஆமா, இளம் வெயில்ல கொஞ்சம், இல்ல சாயந்தரமோ காலையில
0: காலையில வச்சாங்கன்னா பழுத்துரும்.
2: ஒரு 2 மணி நேரம்.

0: இல்லை சாயந்தரமோ காலையிலேயோ.
1: காலையில வச்சாங்கன்னா பழுத்துரும்.
0: ஒரு 2 மணி நேரம் அந்த இளம் வயலில் வச்சு நீங்க சொன்ன மாதிரி அந்த பத்தி இது பண்ணாங்கன்னா, ஏதோ சீக்கிரம் வேணும்னா.
1: ஆமாம், இல்லைன்னா அப்படியே கூட சும்மா பத்தி மட்டும் கொளுத்தி வைக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த பழைய மட்டையை சுருட்டி வைக்கலாம். லேசா வெயில்ல வைக்கிறது ஒரு நல்ல கருத்து தான் நீங்க சொல்றது. அல்ல
0: இல்ல இளம் வயல்ல கொஞ்சம் சீக்கிரமா பாத்துக்கங்க.
1: ஆமா,
0: அனுபவம் நம்ம வந்து அப்படிதான் இது பண்றோம்.
1: ஆமா,
0: வேற எதுவும் இல்லை, நமக்கு கொஞ்சம் தேவைன்னா ஒரு முன்கூட்டிய மறுநாள் பழுத்துரும். தேவைக்காகாது.
1: ஆமா,
0: அதுக்காக வெயிட் பண்ண இது இல்லை. அது அந்த ஒரு இது சொல்லுங்க.
1: சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மா ஜீவராணிக்கு இன்னொரு ஒரு பரிகாரம், மழை வருங்கிற மாதிரி டில்லி ஐயாவும் சொல்றாரு, வரட்டும் மழையும் வரட்டும். நிகழ்ச்சி நினைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், இது ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி 100.1 FM கோல்டில் நாம் இணைந்திருக்கிறோம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்கய்யா, பேசுங்கய்யா.
2: இப்போ ஒரு பாட்டு கேட்கலாமா?
1: கொடுங்களேன்.
2: கண்டிப்பாக. கருத்தம்மா திரைப்படத்திற்காக மின்மினி ஷாகுல் அமீத் பாடியிருக்கும் பாடல்

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை தொடர்பு கொள்ள 044-298-6007 மற்றும் 044-249-7355 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: வாருங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். ரெண்டு நேயர்கள் வந்தாங்க திருவள்ளூர்லேருந்து, ஒருத்தர் திருவள்ளூரே, இன்னொருத்தர் திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு நுங்கம்பாக்கம். நுங்கம்பாக்கம்னே நமக்கு சென்னை நுங்கம்பாக்கம் தான் நினைவுக்கு வந்துச்சு. அதுவும் இல்லை சார் அப்படின்னு அந்த நேயரே சொல்லிட்டாங்க, ஜீவராணி அம்மா. இது மாதிரி மேட்டுப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்கும். இந்த மேட்டுப்பாளையங்கிறது எங்கே பார்த்தாலும் இருக்கும். கோயம்புத்தூரில் ஒரு மேட்டுப்பாளையம், முசிறி பக்கத்தில் ஒரு மேட்டுப்பாளையம், அப்படி அங்கங்கே ஒரு மேட்டுப்பாளையம் இருக்கும். இது இதெல்லாம் அங்கங்கே எங்கே மேடாக இருக்கோ அங்கே அந்த இடத்துல மேடு, மேட்டு பாளையம் அப்படின்னு வச்சுக்கிப்பாங்க. அதுபோல் நிறைய ஊர் ஒரே மாதிரி இருக்கும், அங்கங்கே தெரியும்.
0: சார், ஒரு நேயர்
1: வந்துட்டாங்களா,
0: இணைப்பில் வராங்க.
1: வந்துட்டாங்களா, என்ன பேச விடலையே. வணக்கம்.
2: ஹலோ ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க யாரு இருக்கீங்க, பேசுறீங்க?
2: நான் வந்து, என் பேரு தன்யா.
1: தன்யா,
2: நான் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஆவடியில இருந்து பேசுறேன்.
1: தன்யா, பாருங்க, எல்லாரும் திருவள்ளூர்ல இருந்து பேசிட்டு இருந்தா மத்தவங்க எல்லாம் எப்ப பேசுறது?
2: ஆக்சுவலி எங்க சொந்த ஊர் வந்து ஈரோடுங்க ஐயா.
1: அப்ப ஈரோட்டுல இருந்து தன்யா பேசுறாங்கன்னு நாங்க எடுத்துக்கிட்டுமா?
2: எடுத்துக்கோங்க ஐயா. ஒன்பதாவது படிக்கிறாங்க ஐயா.
1: ஒன்பதாவதா?
2: ஒரு
1: வணக்கத்தை சொல்லிடுவோமா?
2: இருங்க பேசுறாங்க.
1: வந்தாளுதாம்மா.
2: நம்ம
1: வச்ச செடி இது வளரணும், இது செடியாகணும், மரமாகணும், கொடியாகணும் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆர்வம் வந்துடும். இப்படித்தான் நாம வந்து எல்லாரையும் செடி கொடி வளர்க்க வைக்கணும், மரம் மட்டைகளை உருவாக்கணும்.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஆமா ஆமா. அதனால
2: இந்த பிள்ளைங்களாம் இந்த டவுனுக்குள்ள வளர்றதுனால அவங்களுக்குலாம் அந்த விவசாயம் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த வயலுக்குள்ள சேத்துக்குள்ள இறங்குறதுனால ஐயோ
1: பயப்படுவாங்க
2: அப்படின்னு சொல்லிடுறாங்க.
1: ஆமாங்க, நாங்க எல்லாம் ஊருக்கு போனோம்னு வச்சுங்களேன், என்ன நிறைய பேர் கேட்பாங்க, வாங்க உங்களை உடனே சைக்கிள்ல விட்டுறான் வண்டி. சைக்கிள்லாம் இப்ப யார் எடுக்கிறாங்க, வண்டி தானே, அந்த வண்டியில விட்டுறேன் வாங்க அப்படிம்பாங்க. நாங்க வேண்டாங்க, நான் அப்படியே நடந்து வயல்ல உள்ள இறங்கி போனேன்னா எனக்கு ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய், ஒன்னு நான் நடந்த மாதிரி ஆயிடுச்சு, என் வயலை பார்த்த மாதிரி
2: ஆயிடுச்சு
1: அப்படி சொல்லுவேன். வரப்புல ஒரு லேசா உளுந்து கூட எழுந்திருப்பேன் நான். இருக்கட்டுமே, உளுந்து எழுந்திருப்பேன், கொஞ்சோண்டு உலக கொட்டு நம்ம மேல ஒட்டட்டுமே அப்படின்னு. அதனால அது ஒரு பெரிய சந்தோஷம் தானே. அப்படி நான் வரப்புல நடந்து போகும்போது நாலு பேர் பார்க்க முடியும் இல்லைங்களா? அப்ப நாலு பேர்

0: கருத்து சொல்லுவாங்க, அது நம்ம மனசுல வாங்கிக்கலாம், அல்லது நம்மள்கிட்ட தெரிஞ்ச ஏதாச்சும் நம்ம கிட்ட தெரிஞ்சது இருந்துச்சு அதையும் நம்ம அவங்கள்ட்ட சொல்லலாம். அதனால வயல்ல போகணும், வயலுக்கு இறக்கி விடணும்.
1: கிராமத்து பக்கம் தாங்க மக்கள் மக்களோட சேர்ந்து பேசுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கு
0: இருக்கு.
1: இங்க இந்த டவுன் பக்கம் எல்லாம் எல்லா வீட்டுல கதா சாச்சிட்டு அவங்க போனு டிவின்னு அப்படி எல்லாம் பாக்குறதுனால ஒரு மக்கள் கூட தொடர்பே இருக்க முடியுது இல்லைங்க,
0: பேச்சே இல்லாம போயிடுது. ஆமா
1: ஆமாங்க,
0: பேச்சையே மறந்துடும் போல இருக்கு.
1: வச்சுதான் ஈடை கட்டுவாங்க இங்கெல்லாம் திண்ணையெல்லாம். ஐயோ, யாரும் வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு எல்லாம் திண்ணையெல்லாம் வைக்கிறது இல்லை.
0: நாங்க உடனே நான் என்ன பத்தியே சொல்றேன் நினைக்காதீங்க. இதுக்காகவே நான் என்ன பண்ணுங்க, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஊர்ல ஒரு சின்ன ஒரு ஊருக்கு போனா தங்கறதுக்கு ஒரு இடம் வேணுமேட்டு ஒன்னு கட்டினாங்க.
1: சரிங்கய்யா,
0: அதுல வெளியே ஒரு திண்ணையை போட்டேன் நானு.
1: ஐயோ, இந்த காலத்துல திண்ணை வச்சிருக்கீங்க.
0: திண்ணை எனக்கு ரொம்ப, எனக்கு கட்டி கொடுத்தவர் என்ன பண்ணாரு, அது அது மேல ஒரு 2 கிரானைட் கல்ல போட்டு அதையும் வேற பளிச்சுனாக்கி வச்சிருக்காரு. நான் வெறும் இதுவா போடுங்க செங்கல் போட்டு அது மேல கடப்பாக்கல் மாதிரி ஒன்னு போட்டு விட்டுருங்க அப்படின்னு அவரு கிரானைட் போட்டு விட்டாருங்க. அதனால நான் அங்க போய் உட்காந்தனால இன்னும் 2 பேர் வருவாங்க, இன்னும் 2 பேர் உட்கார வச்சு அதை பேசிட்டு இருந்துட்டு அளவலா வீட்டு வர்றது.
1: நீங்க
0: நிறைய பேர் வந்து உட்காந்துட்டு போறாங்க.
1: எங்க வீட்டுல செடி கொடி வளர்க்குறது என்னன்னு பார்த்தா புதினாவெல்லாம் நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த புதினா குச்சியெல்லாம் நான் போட்டேன்னா சம்டைம்ஸ் என்னோட பொண்ணு தனியா அந்த குச்சியெல்லாம் எடுத்து வாட்டர் பாட்டில வச்சு தண்ணி ஊத்தி 1-2 இலை வருகையே அதை அவளே பிச்சு சாப்பிட்டுருவான். இதுதான் எங்களோட வீட்டு.
0: கரெக்டா சொல்லிட்டீங்க, இது எல்லாரும் வீட்லயும் செய்யறதான். எல்லாரும் வீட்லயும் இந்த புதினாவை நீங்க ஒண்ணு கடையில இருந்து வாங்கிட்டு வரணும் இல்லையா, மார்க்கெட்ல இருந்து.
1: ஆமாங்கய்யா,
0: அந்த புதினா இலையை கிள்ளிட்டு சின்ன கம்பி மாதிரி இருக்கிற அந்த தண்டு பாகத்தை நீங்க உங்க இதுல தொட்டில சொறி வைங்க, அழகா பூத்து வந்துடும். நீங்க சொல்றது அப்படியே நடக்கும்.
1: சரிங்க,
0: வீட்டுக்கு தேவையான புதினா கிடைச்சிடும் உங்களுக்கு.
1: புதினா கிடைச்சிடும். ஆமா ஐயா, அட்லீஸ்ட் ஒரு குழம்பு தேவையான மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு கைப்பிடி புதினா கிடைச்சிருது.
0: ஆமா,
1: நீங்க இந்த காலையில மடல் வாசிக்கிறப்ப தினம் ஒரு ஒரு பேர் வித்தியாசமா சொல்லுவீங்க. அந்த வன்முள மாணிக்க ஐயா அவர்களுக்கு, ஜெகதீசன் ஐயா அவர்களுக்கு, அந்த மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்டா பேர்லாம் சொல்றது எங்களுக்கு ரொம்ப இஷ்டப்படுங்க.
0: எல்லாருமே தமக்கு தெரிஞ்சவங்கதான். ஷர்மிளா அம்மாவுக்கு கூட ஒரு நாளைக்கு ஒரு கடிதாசி எழுதிருவோம் நம்ம.
1: கண்டிப்பாங்க ஐயா, ரொம்ப நன்றி.
0: நன்றிமா.
1: சரிங்க,
0: தனியாவா வந்து நீங்க ஒரு செடி கொடி வளர்க்க வைக்கணும்.
1: கண்டிப்பாங்க ஐயா.
0: ஆமா,
1: நன்றி
0: ஐயா, நன்றி. தன்யான்னு சொன்னோடனே எனக்கு என் கூட ஒருத்தர் பணிபுரிந்து ஓய்வு பெற்றார்.
2: இணைப்பில் வராங்க,
0: வந்துட்டாங்களா, அவங்களையும் பேசிடுவோமே. என் கூட பணிபுரிந்த ஒருத்தருடைய மகள் பேர் கூட தன்யா, அந்த தன்யாவும் ஞாபகம் வந்துடுச்சு. நிகழ்ச்சியில் இணைய கூட அடுத்த நேயர், 8:41 வணக்கம். வணக்கம் ஐயா, யாருங்க ஐயா?
3: நான் ஜெயச்சந்தர், திருமலை வாயிலிருந்து பேசுறேன் சார்.
0: ஜெயச்சந்திரன் சொல்லுங்க ஐயா.
3: ஏற்கனவே உங்ககிட்ட
0: பேசிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்.
3: ரிட்டையர்ட் பேங்கரு.
0: ரிட்டையர்டு?
3: பேங்க்ல இருந்து ரிட்டையர்
0: ஆயிருக்கேன். ஆ, ரொம்ப சந்தோஷம்.
3: ஏற்கனவே உங்ககிட்ட பேசுறேன், ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி.
0: சரிங்க,
3: உங்களோட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கு ஐயா.
0: கேட்டுங்க. நன்றிங்கய்யா.
3: மடல் மாணிக்கம் அதெல்லாம் கேட்டுட்டு இப்ப நான் ரொம்ப போயிடுச்சு. ஒண்ணு இல்ல சார், இந்த வீட்டுல செடி எல்லாம் வச்சிருக்கோம், சின்ன சின்ன செடி எல்லாம் வச்சிருக்கோம். கொத்தவரங்காய் எப்படி சார் போடுறது? எனி ஐடியா? கொத்தவரங்காய் போடலான்ட்டு ஒரு ஆர்வம்.
0: ஒண்ணுமே இல்ல, கொத்தவரங்காய்க்கு நல்ல விதை கிடைக்கும். எங்க கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கிராமப்புறங்கள்ல எங்கேயாச்சும் சந்தை நடக்கும். சந்தை ஷாண்டின்னு சொல்றோம் இல்ல, வாரம் சந்தை நடக்கும். அந்த மாதிரி சந்தையில் யாராச்சும் ஒரு 2 பேர் விவசாயிகள் அல்லது வயசானவங்க விதை வித்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் கொத்தவரங்காய் விதை வாங்கிட்டு வந்துருங்க.
3: இல்லை சார், நம்மள்து வந்து சிட்டியில் வந்துடுது சார். ஆக்சுவலாக அம்பத்தூர் வரைக்கும் கார்ப்பரேஷன் வந்துடுது இல்லைங்களா?
0: ஆமாம்,
3: இப்போ அம்பத்தூர் தாண்டி தான் எங்களது திருமலை வாயில். இது ஆல்மோஸ்ட் சிட்டி தான், இங்கே வந்து சந்தை எதுவும் இல்லைங்களா? உள்ளூர் சந்தை இருக்குது.
0: இல்லைனாலும் நீங்கள் விதை விற்கிற இடத்துல நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொத்தவரங்காய் விதை கிடைக்கும்.
3: எந்த இடம் கிடைக்கும்?
0: எங்க கொத்தரங்காய் விதை நீங்க ஏதாவது உரக்கடையில கூட கேளுங்க, கிடைச்சிரும்.
3: இந்த பக்கம் திருமலை வாயில ஒண்ணுமே, இந்த பக்கம் அக்ரிகல்ச்சர் லேண்டே இல்லையா?
0: ஒண்ணுமே இல்ல. இல்லன்னா ஒரு நாளைக்கு என்ன பண்ணுங்க, நம்ம திருவள்ளூர் பக்கத்துல இருக்கிற திருவூர்னு ஒரு ஊர் இருக்கு.
3: ஓ, செவ்வாப்பட்டு பக்கத்துல.
0: அங்க வந்து ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்கு.
3: ஓஹோ,
0: அங்க கேளுங்க, அவங்கள்ட்ட இருந்தா கொடுப்பாங்க, இல்லைன்னா வாங்கியாச்சும் கொடுத்துருவாங்க.
3: ஓ சரி.
0: அங்க பானுமதினு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டா நிச்சயமா அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்கள்ட்ட வாங்கி அந்த விதையை வந்து உங்க தொட்டில ஊனி வைங்க, ஒரு தொட்டிக்கு 2 விதை ஊனி வைங்க, அதுலேருந்து வர்ற கொத்தரங்காய் விதை அருமையாக முளைச்சி வந்துடும். பாருங்க, 8:42:45 ஆயிடுச்சு. சீக்கிரம் முடிங்க சார், முடிங்க சார்னு ரத்னா வேற சொல்கிறாங்க. ஜெயச்சந்திரன் சாருக்கு இன்னும் நம்ம நிறைய விளக்கங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த நிகழ்ச்சி நல்லாவே போயிட்டுருக்கு, நிறைய புது புது நேர்கள் வர்றாங்க. எல்லாருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துட்டு இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்வோம். செஞ்சிருவோமா?
2: கண்டிப்பாக சார். நேயர்களே, இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய ஹலோ ஃபார்மர். இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டின் நிலைத்த நேரம் 11:40. இப்போது கேட்கலாம் திரைக்கானம். அபூர்வ ராகங்கள் திரைப்படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒளிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த். நேர்களை இப்போது கேட்கலாம் இரவின் மடியில். அக்னி நட்சத்திரம், கண்ணே கலைமானே, மௌனராகம் திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் அக்னி நட்சத்திரம் திரைப்பட பாடல். சித்ரா பாடியது.

பூஜா, தூக்காதே வேறு எங்கும் கூஜா. ராஜா ராஜாதே ராஜன் இந்த ராஜா, கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. நேற்று இல்லை நாளை இல்லை.

தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு.

0: அடுத்து டிஎம் சவுந்தரராஜன், மேஜர் சுந்தரராஜன் பாடிய பாடல்.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே, நண்பனே, நண்பனே,
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன் நண்பனே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போன

நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே, அடநாணம் என்ன வெக்கம் என்ன காசு கேட்பதிலே, பணம் இல்லாதவன் கைய பார்த்து எடுத்து போடுங்க, அதில் இன்பம் என்றால் என்னவென்று கொடுத்து பாருங்க. நானும் கூட ராஜா தானே நாட்டு

0: விருந்தி முயல் வந்து திரக்கடனானா விருந்தி பூமியில் வந்து திறக்கவில்லைங்க எங்க அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்வேன் சொல்லுங்க நீங்க நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே அடநாணம் என்ன வெக்கம் என்ன.
1: அடுத்து எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி, நேரம் 2:10. சென்னை வானொலி நிலையம் 100.1 MHz FM கோல்டு வழங்கும் நெஞ்சம் மறப்பதில்லை. நெஞ்சம் மறப்பதில்லையின் முதல் பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியம், எல்ஆர் அஞ்சலி குரலில், இளையராஜா இசையில், முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நெஞ்சம் மறப்புதலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேஜே யேசுதாஸ் குரலில், தொடர்ந்து வாணி ஜெயராம் ஜென்சி குரல்களில் முள்ளு மலரும் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் நள்ளிரவு 2:29. நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அவள் ஒரு அதிசயம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், பி. சுசீலாவின் குரலில், தொடர்ந்து வாணி ஜெயராம் குரலிலும்.

இரவு 2:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. தொடர்ந்து கேஜே யேசுதாஸ் குரலில் பிரியா திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 3:56. இணையராகும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்திராணி சென் அவர்களின் குரலிசை.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று மயிலை ஆர் மகேந்திரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். செய்யார் ஏ சங்கர் அவர்கள் தவில்.

நேர்கள் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்கலம். நிகழ்ச்சியில் என்று மயிலை ஆர் மகேந்திரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். செய்யார் ஏ சங்கர் அவர்கள் தவில்.

தன்னை தமிழுக்கு காலமெல்லாம் மூணு படை, கற்புடைய மங்கையரின் காவலுக்கு நாலு படை, இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு ஆறு படை, ஆறு படை, ஆறு படை. இன்று எங்கள் மருதமலை கோயில்

மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமலைக்கு நீ

வசிச்ச மலை, முக்தி பெற முனிவர் எல்லாம் சுற்றிய மலை. எத்தனைய முனிவர் எல்லாம் சுற்றிய மலை, இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. இத்தனைக்கும் இந்த மலை ஏழைக்குத்தான் சொந்த மலை. இத்தனைக்கும்

அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க.

5:28 புலரும் பொழுது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலாவின் குரலில் சாந்தி திரைப்படத்திலிருந்து பாடல்.